வடமேற்கிலும் என்னை பயிலோனை ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையை

காக்கட்டும் நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அறுமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலமிது முழுமனத்தோடு எத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தி.

பாவத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

யலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நான்

வில் உறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில்

பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். பொன்னிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவார் சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்தமதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரு சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமுழு கருணையையும்

அருளெல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

0: நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்தகுரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்யமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: நேரம் 5:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது TM சௌந்தரராஜன் அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:58, 49 நொடி. அடுத்ததாக குரலமுதம் கேட்கலாம்.

தமக்கு நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்ல.

நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்லறிவாண்மை.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி நேரம்

நேரம் காலை 6:03. இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நிகழ்ச்சியில் பல அருமையான பக்தி பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது.

தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறீங்க. பல அருமையான பாடல்கள் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் காத்துட்ருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒலுக்கி இருக்கக்கூடிய பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் பாடிய பாடல்.

நேரம் 6:13 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கே. வீரமணி பாடிய பாடல் கேட்கலாம்.

இருட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம கவலைப்படக்கூடாது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நேரம் காலை 6:18 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் எஸ் ஜானகி பாடியது.

நேரம் 6:24 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் வரை இருக்குது. எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடியது.

நேரம் 6:29 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. காலை நேரத்தில் அருமையான பக்தி பாடல்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடியது TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

நடக்குது அவன் தரிசனம் கண்டவர் மனதிலே ஓடியில் பிறக்குது செந்திலாண்டவன் சந்நிதியில் சந்தனம் மணக்குது அவன் தரிசனம் கண்ட

முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:36 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ஜோலி அப்ரஹாம் பாடிய பாடல்.

நேரம் 6:40 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடியது அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து SSA வாஹித் மற்றும் சரளா பாடிய பாடல்.

பன்னீர் அது அழகிய மக்கா போய் வரும் ஹாஜிகள் அருந்தும் சம்சம் தண்ணீர் எழிர் அரபிய நாட்டு அறம் ஷரீப்.

0: பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த ஒவ்வொரு பாடல்களும் மனதிற்கு நிறைவான பாடல்களாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நேயர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது, பல தகவல்கள் மற்றும் நிறைய நிறைய பாடல்களுடன். இத்துடன் இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளாா்.

0: பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு

ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. தெற்காசிய

0: இரவு மணி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. அடுத்ததாக நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள நீதி மாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். இன்றைய காலகட்டம் மிகவும் முன்னேற்றமான காலகட்டம்னு தான் சொல்லணும். விஞ்ஞானமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மை முன்னேற்றத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. ஆனால் அதே நேரத்தில் நோய்களால் ஏற்படும் பாதிப்பு வேற விதமாக இருக்கு. காரணம், நமது உணவு பழக்க வழக்கம், சுற்றுப்புற சூழல்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். நோய் நொடி ஏன் தாக்குது? நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தான். நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் ரெண்டு வகையில் பெறுகிறோம். ஒன்று பிறவியிலேயே அமைந்த சக்தி, மற்றொன்று உணவு பழக்கம். சில ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை பின்பற்றினாலே உடலின் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க செய்யலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பெற ஆழ்ந்த தூக்கமும் தேவை. மன அழுத்தத்தை தவிர்ப்பது அவசியம். தண்ணீர் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. மேலும் உடல் வெப்பத்தை சீராக வைக்கிறது. இது கோடை காலம், வெப்பம் அதிகம், வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும். எப்பவும் குடிக்கிற அளவு தண்ணீரை விட ஒரு லிட்டர் கூடுதலா இந்த காலத்துல தண்ணீர் குடிக்கணும்.
3: நீதி மாணிக்கம் சார்,
4: நமது அன்றாட உணவுல அவசியம் இடம்பெற வேண்டியவை காய்கறிகள், பழங்கள், முக்கியமா பீட்ரூட், கத்தரிக்காய் போன்ற அடர் நிறமுள்ள காய்கறிகள். அப்புறம் கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், குடமிளகாய் போன்றவற்றையும் சேர்த்துக்கணும். வாரத்துல 2 நாட்களாவது கீரையை நமது உணவில் சேர்த்து கொண்டால் வைட்டமின் சத்துக்கள் கூடுதலாக கிடைச்சிரும். இது மட்டுமா, இரும்பு சத்தும் கீரையில் அதிகம் இருக்கு. இவையெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லவை. ஆயுர்வேத மருத்துவத்தில் சாதாரண தலைவலியில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்க வெள்ளப்பூண்டு பயன்படுத்தப்படுகிறது. இது உடலுக்கு கெடுதல் செய்யும் வைரஸ், பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளை எதிர்க்கும் திறன் கொண்டது. அதனால தினசரி நமது உணவில் எப்படியாவது பூண்டு சேருதான்னு பார்த்துக்கணும். மஞ்சள் ஓர் இயற்கையான கிருமி நாசினி, ஆன்டிபயாட்டிக். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். காய்ச்சல், சளி, இருமல் போன்ற நோய்களுக்கும் அருமருந்து மஞ்சள். அதே போல வெங்காயம். தந்தை பெரியார் அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் இந்த வெங்காயம். இதில் இருக்கும் செலீனியம் என்ற தாது பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். வெங்காயத்தில் உள்ள இன்னொரு மூலப்பொருள் பாக்டீரியாக்கள், நச்சுக்கள் நமது உடலில் சேராமல் தடுக்குமா. பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ், இதுல மேங்கனீஸ், வைட்டமின் இ சத்துக்கள் இருக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை இவை அதிகரிக்க செய்யுமா? இதற்கு காரணமான வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை தூண்டிவிடுகின்றன.
3: நீதி மாணிக்கம் சார்,
4: கொரோனா வைரஸ் கூட நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களை தாக்காது.
3: உடலில் எதிர்ப்பு

0: சக்தி குறைவாயிருந்தா ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்படுவோம். பச்சை காய்கறிகள் தக்காளி, செர்ரி, நெல்லிக்காய், சிட்ரஸ் பழங்கள், கொய்யாப்பழம் ஆகியவற்றில் இந்த சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. மிளகு, இஞ்சி, சோம்பு, சுக்கு போன்றவற்றையும் நமது அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. அதே போல தயிர், பால் சார்ந்த சில பொருட்களில் காணப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இப்படி பார்த்து பார்த்து சாப்பிடணும். என்ன சாப்பிடுறோம், ஏது சாப்பிடுறோங்கிறத அறிந்து தெரிந்து புரிந்து சாப்பிட்டா எந்த நோயையும் எதிர்கொள்ளலாங்கய்யா. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.

கடக்கி விவேகத்தை கூட்டினால்தான் நம்ம போகக்கூடிய பாதை வந்து வெற்றி பாதையாகும். அன்பான இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்க கூட இணைகிறது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள், இந்த மாதிரியான தினங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்கங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்திற்கு நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அருமையான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது மாற்றான் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் வர இருக்கு. விஜய், பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸில், விவேகா அவர்களுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்.

வந்து ரொம்ப கஷ்டமான பாதையாக இருக்குது. இது வழியாக போகிறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க. சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால கடுமையாக இருக்குது இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணாமல் அதை எப்படியாவது வந்து கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி செயல்பட்டோம் அப்படின்னா சிறப்பாக தான் இருக்கும். முகநூல் வழியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யார் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. சூளையிலேருந்து ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் சொல்லி நலமாக இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுத்துருக்காங்க. பூலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன் பதில் கொடுத்துருக்காங்க, நிகழ்ச்சியில் காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. கம்ருதீன் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அல்லியகரம்லேருந்து எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. விஸ்வநாதன் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிரபு வீரா ராஜபாளையம்லேருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து பதிலும் கொடுத்துருக்குறாங்க. மேலப்பேட்லேருந்து தயாளன், மணலி பெரியச்சங்கோடு ஜெயக்குமார் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் காலை வணக்கம் தெரிவித்து பதிலும் கொடுத்து ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. காஞ்சிபுரம்லேருந்து கேசவன் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. பால ஜெயச்சந்தர் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க.

ஓகே, நம்ம வந்து நேயர்கள் வந்து நிறைய நிறைய பதில்கள் கொடுத்துருக்குறாங்க. பதிலையும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம பதில் பார்க்கும்போது கண்டிப்பாக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதில்களை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் 7ஆம் அறிவு திரைப்படத்திலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வரை இருக்குது. விஜய், பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதிஹாசன் மற்றும் ஷாலினி அவங்களுடைய வாய்ஸில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்

நேரம் 7:16 ஆகிடுச்சுக்கு. நீங்கள் கேட்டு நேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. சூப்பரான பாடல் கேட்டாச்சு 7 திரைப்படத்திலிருந்து. அடுத்தடுத்து உங்களுக்காக பல பாடல்களும் காத்துட்ருக்கு நிகழ்ச்சியில். நம்ம கேட்டிருந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, உலகின் முதல் பல்கலைக்கழகம், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமையான முதல் பல்கலைக்கழகம் என்பது எது அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய கேள்வி. நிறைய நிறைய பதில்கள் வந்து நம்மளுடைய நேயர்கள் கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் பதில் கொடுத்துருக்குறாங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் பதில் கொடுத்துருக்குறாங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. பத்மா சவுந்தரராஜன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொன்னியம்மன் வேலிருந்து கணேசன் அவர்கள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா வந்து நமக்கு நிறைய பூக்கள் எல்லாம் அள்ளி தெளிச்சிருக்காங்க. சியார்ல இருந்து சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிவன் அருண் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்திருக்கிறாங்க. வினோத் ஜான்சன் பதில் கொடுத்திருக்கிறாங்க மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அன்புராணி அவர்கள் இனிய காலை வணக்கம், இந்த நாள் இனிய ஒரு அழகான நாளாக அமையட்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ரங்கராஜன் தித்தி இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில. வேல்முருகன்

தீபா, மனோஜ்குமார், தனிஷ்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. கோடாலி கரும்பூர்லேருந்து தான் இவங்கெல்லாம் பதில் கொடுத்துருக்குறாங்க. வீரதுரை அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. மதுரை குலத்தூர்லேருந்து பாலு அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. பால ஜெயச்சந்திரன், கேசவன் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க காஞ்சிபுரம்லேருந்து. என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்றத மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் என்று கருதப்படக்கூடிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி. இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், உலகில் முதல் முறையாக துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்றது மாதிரியும் நீங்கள் இந்த கேள்வி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் காலையில் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்குறோம், கொடுத்துக்கலாம். உங்களுடைய பதில்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். சம்மர் வந்துருச்சு, ஸோ நிறைய நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அப்படியே வந்து நம்ம அடுத்ததாக நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் வரையிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கஜினி திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளில் அனுபமா பாடியது வரையிருக்கின்றது. தொடர்ந்து கேட்டு நேர்ந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, எல்லாமே சமதூள்.

காலை 7:24 மகேற்றுக்கு வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்து இருக்கிறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இன்டர்வியூ போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக துவண்டு நின்றுடாதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க எப்பவுமே மனசுல நிறுத்திக்கோங்க. ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்றத வந்து கண்டு துவண்டு விடாமல் அந்த தோல்வியை எதிர்கொள்றதுக்கான மனப்பக்குவத்தோட நீங்க வந்து அதை எதிர்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருதக்கூடிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஒரு க்ளூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன க்ளூ அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் உருவான ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வருண் கோபி ரவீந்திரன் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. விஜயகுமார் அவர்கள் கூடலூர்லேருந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க, பதிலும் கொடுத்துருக்குறாங்க. முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டியம்பாளையம் கிராமத்திலிருந்து முனியப்பன் மற்றும் கிரிதரன் தேவிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து பதில் கொடுத்துருக்காங்க. சந்திரசேகர் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஜீவா குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்குறாங்க. ஹரிஹரன் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. சரவணன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. மணலி பெரியச்சங்கோடிலேருந்து ஜெயக்குமார் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. ராஜி ராஜ்குமார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சதீஷ்குமார் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ஆர் ரமணா அவர் ராமா அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ணன் அவர்கள் கொழுமங்கொண்டான்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. கணேசன் அவர்கள் பொன்னியம்மன்வேட்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. சுஜாதா சந்திரசேகரன் பதில் கொடுத்துருக்குறாங்க. கந்தசாமி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தேஜூர் மடம்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் பதில் கொடுத்துருக்குறாங்க. மயிலையிலிருந்து பட்டாபி அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. எம் சங்கர் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் பதில் கொடுத்துருக்குறாங்க. கொடமாண்டப்பட்டியிலிருந்து கே வி ஜெயசீலன் பதில் கொடுத்துருக்குறாங்க. பத்மா சவுந்தரராஜன் பதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன பதில், நிறைய பேர் பதில் கொடுத்துருக்காங்களே, என்ன கேள்வி அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். உலகின் மிக பழமையான அல்லது முதலில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்

நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதுலேயும் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் எடுத்தோம்னா சிறப்பானதாக இருக்கும். அப்பப்போ அப்படியே வந்து நம்மளுடைய உடம்பை சில் பண்ணிக்கிறதுக்காக மோர் மற்றும் மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பானங்கள்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய பானம் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பானகரம் எப்படி செய்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதெல்லாம் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளை வரையறுக்கு. இடைவேளையை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் நாம் வந்து சில அவமானங்களை சந்தித்தே தீர வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, காலம் அப்படி. அவமானப்படுறவங்க உடனே அடங்கி போய்டுறது தான் உலக வழக்கம். அவமானப்பட்டால் உடனே சீறி எழுறவங்களும் உண்டு. ஆனால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு முன்னுக்கு வர்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அபூர்வம். இன்றைக்கி மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவமானப்பட்டுட்டால் உடனே அடங்கி போயிடக்கூடாதான், அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு மனசில் ஒரு வைராக்கியத்தோடு முயற்சி பண்ணினா வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறலாமா? அவமானங்கிறத நாம் வந்து வைராக்கியமாக மாற்றிக்கணும், அதுதான் வெற்றிக்கு வழி. ராமர் வந்து இந்த பூமியில் பிறந்ததே ஒரு வைராக்கியத்தினால தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தசரதருக்கு ராமர் வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும், அப்போ தான் இங்கே இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சர்வ லோகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர் எப்போ வந்து பிறப்பார் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? நாரதர் வந்தார் ஒரு நாள் தசரதரை தேடி. தசரதா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமான்னு ஆரம்பித்தார். அவர் எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிக்கிறது வழக்கம். என்ன விஷயம்னு கேட்டார் தசரதர். தசரதா, நீ அடிக்கடி உன்னோட தேரில் ஏறிக்கிட்டு தேவலோகத்துக்கு போகிற, அங்கே போகிற வர்ற எல்லாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் சரி. தேவலோகத்துலேயும் உன்னை நல்லபடியாக தான் வரவேற்கிறாங்க. தேவேந்திரன் உன்னை பிரியமாக அழைச்சிட்டு போய் தன்னுடைய அரியாசனத்திலேயே தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைக்கிறான். நீ சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு வந்துடுற. ஆனால் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னாராம் நாரதர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னாராம் தசரதர். நெருங்கி வந்தாராம் நாரதரும். மெதுவாக அவர் காதோட காதாக சொன்னாராம், நீ அங்கே தேவேந்திரங்கிட்ட உட்காந்து பேசிவிட்டு வந்த பிறகு நீ அங்கே உட்காந்துருந்த அரியாசனத்தை தண்ணி ஊற்றி கழுவி சுத்தப்படுத்துகிறாங்க. நீ என்ன அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாத ஆளா, தினம் குளிக்காமையாக இருக்கிற அப்படின்னாராம் தசரதருக்கு. இது ரொம்ப அவமானமாக போயிட்டுது. அப்படியே செய்கிறாங்க அப்படின்னாராம். ஆமாம், நீ வேணும்னா நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னாராம் நாரதர். உடனே தசரதர் இதுக்காகவே புறப்பட்டு தேவலோகம் போனார். அங்கே வழக்கம் போலவே இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் தேவேந்திரன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு புறப்பட்டார். சரி, அவனும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிட்டான். தசரதர் வெளியில் கொஞ்சம் நேரம் மறைஞ்சி இருந்துட்டு மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு. நாரதர் சொன்னது உண்மைதான். தசரதர் உட்கார்ந்துருந்த ஆசனத்தை அங்கே ரெண்டு தேவர்கள் கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தசரதரால் இதை தாங்கிக்க முடியல, அவருக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. நேராக கிடுகிடுன்னு தேவேந்திரங்கிட்டே போனார். நான் உட்காந்துருந்த இருக்கையே சுத்தம் பண்ணுறியே, நான் என்ன அந்த அளவுக்கு பாவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப கோபமாக கேட்டார் தசரதரே, மனுஷனுக்கு மூன்று கடன்கள் உண்டு, தேவ கடன், ரிஷி கடன், பித்ரு கடன். இதை தீர்க்காதவன் பாவியாகிறான். இதில் மகனை பெறுவதால் தான் பித்திரு கடன் தீரும். உனக்கு மகன் கிடையாது, அதனால் நீ பாவியாகிற.

0: ஆவி உட்கார்ந்திருந்த இடம்ங்கிறதுனால அதை சுத்தம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு நான் தேவேந்திரன். இந்த இடத்துல தசரதருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு வைராக்கியமாக மாறிச்சு. தேவேந்திரனே கேட்டுக்கோ, ஒரு மகனை பெற்ற பிறகு தான் இந்த சபையில் மறுபடியும் அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரான். போய் புத்திர காமேஷ் யாகம் பண்ணார், புத்திரர்கள் பிறந்தார்கள். இந்த கதையில் உள்ள கருத்து என்னென்னா, தேவேந்திரன் தசரதரை அப்படி அவமானப்படுத்தலைன்னா அவருக்கு இப்படி ஒரு வைராக்கியம் பிறந்திருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு ஏற்படுகிற சில அவமானங்களையும் வைராக்கியமாக மாற்றிக்குவோம். அப்படி மாற்றிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். நம்ம ஆளுங்க சில பேர் அவமானத்தை வந்து வைராக்கியமாக மாற்றிக்கிறது எப்படி தெரியுமா? நம்மக்கிட்ட ஒரு பையன் சொன்னான், எங்கள் அப்பா என்னை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிவிட்டார், பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றுறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விட்டார், இனிமேல் நீ என் முகத்திலேயே முழிக்காதரா போடான்னு வேறு சொல்லிவிட்டார், எனக்கு ரோஷம் வந்துட்டுது, அந்த அவமானத்தை வைராக்கியமாக மாற்றிக்கிட்டேன், அன்னையிலேருந்து அவர் முகத்திலேயே முழிக்கிறது இல்லை அப்படின்னா. அப்படியான்னு கேட்டோம். ஆமாங்க, அவர் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே சமையல் கட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நைஸாக வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிறான் அவன்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 ஆயிடுச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை வந்து ரொம்ப பெரியதாக இருக்கணும். அதற்கான விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து வைக்கக்கூடிய படிகள் அப்படின்ற கூடிய விஷயம் வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம போய் அடையக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதோட முகநூல் வழியாக அப்படியே வந்து இரண்டு பதில்கள் வந்து உலாவீட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் என்னால் பார்க்க முடியுது. என்ன பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இரண்டு பதில்கள் உலாவீட்டிருக்கு முகநூலில், இதில் ஒரு பதில் தான் சரியான பதில் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பழமை மற்றும் இல்லாமல் முதன் முதலில் துவங்கப்பட்ட பல்கலைக்கழகம் இதுதான் வந்து கேள்வி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில. நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துருக்குறாங்க. பி கே பூபாலன் அவர்கள் பாலா சென்னையிலேருந்து இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. கமலவர்தன் வணக்கம் சொல்லியிருக்காங்க மற்றும் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பார்த்த சாரதி முனுசாமி பதில் கொடுத்துருக்குறாங்க யுஎஸ்ஏலேருந்து. சாமுன்னி கேஎம் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க குமரஞ்சாவடியிலிருந்து. புவனகிரி சுமதி பாபு பதில் கொடுத்துருக்குறாங்க. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் பதில் கொடுத்துருக்குறாங்க. ஹரிஹரன் காலையிலேயும் வந்து ஒரு சல்யூட் நமக்காக அனுப்பியிருக்கிறாங்க. வருண் கோபி இனிய காலை வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சு பதில் கொடுத்துருக்காங்க அறந்தாங்கிலிருந்து. விஜயகுமார் பதில் கொடுத்துருக்காங்க. முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க. சந்திரசேகர், ஜீவா, ஹரிஹரன், சரவணன் இவங்க எல்லாருமே பதில் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வர இருக்கு அயன் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதில் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்.

நேரம் 7:43 ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருந்தோம். நிறைய நிறைய பதில்கள் வந்துட்டு இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னா, அறிவை அளிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேருனுடைய பொருள். இந்த பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 14 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகம் இருந்த காலத்தில் திபெத், சீனா, கிரேக்கம், பாரசீகம் இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து மாணவர்களும் அறிஞர்களும் இங்கே வந்து கல்வி கற்றிருக்காங்க.

இங்கே என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேதங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, தர்க்கங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, இலக்கணம், வானியல், மருத்துவம், சாங்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன மொழியில் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வடமொழியில் வந்து கல்வி வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. யுவான் ஸ்வாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர் வந்து ஒவ்வொரு ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இந்த பல்கலைக்கழகம் பற்றின குறிப்புகள் வந்து யுவான் ஸ்வாங் வந்து அவங்களுடைய பயண நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 10,000 மாணவர்களுக்கு மேலேயும் 1,500 ஆசிரியர்களும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்புகள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதிலிருந்து உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய முகநூலில் நான் கேள்வி கேட்டிருக்கேன். காலையில் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். உலகத்தில் முதல் முதலாக உருவான அல்லது மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இது கருதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் முகநூல் வழியாக எங்களுக்கு பதில்களை சொல்லலாம். அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஒரு பிரகாசமான பாடல் ஒலிக்கே இருக்கு. தொடர்ந்து கேட்டு நேர்ந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதோளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 7:51 ஆகிடுச்சு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பகுதி வந்துருச்சு அப்படின்னாலே கேள்விக்கான பதிலும் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் என கருதப்படக்கூடிய பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னால், நாளந்தா பல்கலை

கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான பதில். பதில் சரியா சொன்ன அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இரண்டு மூன்று பதில்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய நிகழ்ச்சியில உலாவிட்டே இருந்து, ஆனா பெரும்பான்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சரியான பதிலுக்கு கிடைக்கல. இருந்தாலும் வந்து சரியா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சித்து நம்ம நிகழ்ச்சியில முகநூல் வழியா கலந்து கொண்ட அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில நிறைவா பதில் கொடுத்துருவங்க பிருத்திவிராஜ், பத்மா சௌந்தரராஜன், கம்ருதீன் பதில் கொடுத்துருக்குறாங்க, தரணி, திலீப் குமார், ரமேஷ் ராஜ், ஹேமலதா, மயிலை பட்டாபி, வி மோகன், கேசவன், இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மீண்டும் நம்ம நிகழ்ச்சியிலிருந்து தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிக்க

எல்லாம் காக்கா காக்கை திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிக்கே இருக்கு. திப்பு, ஷாலினி, சிங், டிமி இவங்களுடைய வாய்ஸ்ல, தாமரையுடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக காக்கா காக்கை திரைப்படத்திலிருந்து பாடல் வரை இருக்கின்றது. தொடர்ந்து கேட்டு நேர்ந்திருங்கள். இது உங்கள் FM ரெயின்போ 101.4 இங்கெல்லாமே சமதுளு.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச்சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் வெற்றி படியாக மாறும் என்று என்பதில் எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. நேரம் 8:03 ஆயிடுச்சு. உங்கள் எல்லாரையும் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நிறைய பாடல்கள், நிறைய நிறைய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக இருக்குது. முதலாவதாக நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுடலாம். சூப்பரான பாடல் வர இருக்குது. அரண்மனை திரைப்படத்தில் தான் பாடல் வர இருக்குது. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: வானொலிக்கு 90.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள்

அதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

8:09 ஆகிடுச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. அருமையான பாடல்கள்லாம் வரையிருக்கு அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் தான் வரையிருக்கு. அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை வரையிருக்கின்றது. இடைவேளையை தொடர்ந்து அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் FM ரெயின்போ 101.4. நீங்களாமே சமதோடு

நேரம் 8:30 ஆகிடுச்சு. சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நிறைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாடல் வரையிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நந்தா திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுபா அவங்களுடைய வாய்ஸில் தான் வரையிருக்கு. தொடர்ந்து கேட்டனை இந்திருங்கள்.

8:36 ஆகிடுச்சிருக்கு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இருசக்கர வாகனங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க. 4 சக்கர வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்மளுடைய பாதுகாப்பிற்கு தான் அப்படிங்கிறத வந்து நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் இசை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வரை இருக்குது, தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4 எல்லாமே சமதுளு.

நேரம் 8:43 ஆகிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கீங்க. பொதுவாக நான் இந்த விஷயம் செய்யணும், அந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம். ஆனால் வந்து யோசிக்கிறதோடு நிறுத்தாம நம்ம அந்த விஷயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கனவு அப்படின்னு சொல்லக்கூடியது நனவாகும். நம்ம வந்து கனவை காண்றதோடு மட்டும் நிறுத்தாம கனவு நனவாகிற வரைக்கும் நம்மளால் ஆன முயற்சியை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வரையிருக்கு. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கார்த்திக் மற்றும் ரீட்டா அவர்கள். நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 8:47 ஆகிட்டுருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கிறீங்க. எப்போவுமே நம்ம வந்து உணவு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் நீங்கள் உணவு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ரைஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நீர் காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களால் அந்த மாதிரி நீர் காய்கறிகள் நீங்கள் எடுக்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் கட் பண்ணி அது கூட ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உடலும் குளிர்ச்சியாக இருக்கும், அப்படியே வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து ரொம்ப வியந்து மகிழ்ச்சியை வந்து அப்படியே சாரலாக வந்து கொட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் வின்னர் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் ஒலிக்கி இருக்கு, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்களை 101.4 அலைங்கலாமே சமதுள்ளு.

ரசமான பாடல்கள்லாம் நம்மளுடைய ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:52 ஆகிட்டு இருக்கு. அப்படியே மெல்லிசையே அப்படிங்கிற மாதிரி தான் பாடல்கள் போயிட்டு இருக்கு. அடுத்ததா என்ன பாடல் நம்ம நிகழ்ச்சியில் ஒழுக்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஹரீஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், பி வி பிரசாந்த் அவங்களுடைய வரிகளில் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வரி வர இருக்கு. தொடர்ந்து கேட்டனையும் திருங்கள். இது உங்கள் FM 101.4 எங்கே எல்லாமே சமதுவுழு.

0: ஆயிருக்கு 90.
1: ஜன்னலோரு காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷ்மிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஒரு வாசகம் சொல்லுவாங்க, யாரையும் தட்டி விட்டு போகாத, எல்லாரையும் அரவணைத்து போ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நினைக்கவே கூடாது. எப்போவுமே நம்ம கூட இருக்கக்கூடியவங்களை வந்து ஒன்றிணைத்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எந்த விதமான மனதில் எந்த விதமான சோர்வு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் கருத்துக்கள்லாம் கேட்டோம், பேசினோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நம்ம நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். டட்டா பாய் பாய் சொல்கிறது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நேரம் காலை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப்.
1: Rainbow Rap.

உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. நம்ம எழுந்ததும் என்ன மாதிரியான மனநிலையில இருக்குமோ அதே மாதிரியான மனநிலை தான் நமக்கு வந்து சாயங்காலம் நைட்டு தூங்குற வரைக்குமே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, காலையில எழுந்ததுமே தேவையில்லாத வீடியோக்கள் பாக்குறது, தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாம யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம அன்றைய நாள்ல நம்ம என்ன பண்ணோம் அந்த மாதிரியான விஷயங்களை யோசிச்சுட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு சந்தோஷத்தோட அந்த நாளை தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நமக்கு ரொம்ப சந்தோஷமானதாவே இருக்கும். எப்பவும் வழக்கமாக சொல்ற மாதிரி தான், எதிரில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து ஒரு சின்னதாக ஒரு புன்னகை, ஒரு சின்னதாக ஒரு ஹாய் அப்படி சொல்லிட்டு கடந்து போனோம் அப்படின்னா எல்லா நண்பர்களும் நமக்கு ஒரு நல்ல நண்பர்களாக, எல்லா மனிதர்களும் நல்ல நண்பர்களாக நம்மளோட பயணிப்பாங்க. நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக வரப்போகிறது குட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு, விவேகாவோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில். இந்த பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.

9:09 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக வரும் அடுத்த பாடல் மதன் கார்க்கியோட வரிகளில் அனிருத் திசையில் விஜய் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல். கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வரை இருக்கு, இணைந்திருங்கள்.

0: ஹாலிவுட் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:18 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 ஞாயிறு காலை 11:00.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சியோட தான் நினைஞ்சிருக்கீங்க. 9:20 ஆயிட்டு இருக்கு. உங்களுக்காக சூப்பரான பாடல்கள்லாம் இருக்கு, சும்மா வைப் பண்ற மாதிரியான பாடல்கள் தான். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில வர இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

பிரதீப் குமார் சிவாங்கியோட குரல்ல மோகன்ராஜனோட வரிகள்ல லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:28 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வி எம் மகாலிங்கமோட வாய்ஸ்ல ஹிப்ஹாப் தமிழாவோட வரிகள்ல அவரோட மியூசிக்ல மீசை முறுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

திரைப்பட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கோட் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 9:36 ஆயிட்டுருக்கு. நம்மளுடைய நண்பர்களுக்காக, நம்ம உறவுகளுக்காக, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக யாருக்காக வேணால் எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் நம்மளுடைய புன்னகையை மட்டும் எக்காரத்தை கொண்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களை வெறுக்கிறவங்களாவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களுடைய புன்னகை மூலமாக நீங்கள் பதிலளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. சந்தோஷ் நாராயணனோட இசையில் விவேக்கோட வரிகளில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

கோச்சிட்டு போதியா?

தனுஷோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரனோட இசையில தனுஷ் ஆண்டனிதாசன் இருவரும் இணைந்து பாடிய பாடல் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல இருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. 9:45 ஆயிட்டு.

மத்தவங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நாம மத்தவங்க கிட்ட இருந்தாதான் அவங்களும் நம்ம கிட்ட அந்த மாதிரி இருப்பாங்க. சோ நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பேட்ட திரைப்படத்தை நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பேட்ட திரைப்படத்துல இருந்து வர இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: 줌마 키리.
1: பாலசுப்ரமணியம் அனிருத் ரவிச்சந்திரன் இருவரோட வாய்ஸ்ல விவேக்கோட வரிகள்ல அனிருத் ரவிச்சந்திரனோட இசையில தர்பா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:53 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ஆப் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தனுஷோட வரிகள்ல தனுஷ் அறிவு இருவரும் இணைந்து பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில இட்லி கடை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சொல்லு.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவ

0: காலை 10:03 ஆகிடுச்சு. உங்க எல்லாரையும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா,
1: ஆர்ஜே தமிழ்வழி.
0: ஓகே, அழகா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். எப்படி இருக்கு வெயில் வெளியே?
1: வெயிலா? காலையில 8 மணிக்கு கிளம்பி வரும்பொழுதே அப்படியே ஐயோ, அதுக்குள்ள ஓடினோம். வெயில் கொஞ்சம் வெளியே வர்றதுக்குள்ள ஓடினோன்ற மாதிரி தான் நினைச்சு வரோம். ஆனாலும் 8 மணிக்கெல்லாம் சூரியன் வந்து வந்துடுறான்.
0: கலையில தண்ணி எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நான் கண்டிப்பா அதெல்லாம் பாட்டில நிரப்பி எடுத்து எடுத்து தான் வச்சிருக்கோம். அப்பதான் நம்மளால சர்வே பண்ண முடியும்.
0: ஓகே, இப்போ வந்து என்ன விஷயம் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடை காலம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பக்கம் வெப்பம், நமக்கு சூடு, அடடா என்ன சூடு, அடடா என்ன அனல் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெப்பத்தையே பத்தி பேசுறோம். ஆனா இந்த கோடை காலத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு சாப்பிடுறதுல இருந்து புது புதுமையான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ கோடை காலங்களில் உங்களுடைய இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசலாம். அதோடு மட்டும் இல்லாமல் கோடை காலங்கள் வந்துடுச்சு அப்படின்னாலே இதோடைய நினைவுகள் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால்
1: அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்.
0: கண்டிப்பாக வெளியூர் நேயர்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் 0444 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன மறக்காம போட்டுட்டு இந்த நம்பர் வந்து நீங்க போட்டு டயல் பண்ணுங்க அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறோம்.
1: ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்னு கேட்டுட்டு வந்துடலாமா?
0: பாடல் கேட்டதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள், இந்த கோடை கால குதூகலம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இது உங்கள் FM ரெயின்போ 101.4
1: எங்க எல்லாமே சமதுல நிகழ்ச்சியோட பாடல். தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து சுஜாதாவோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

0: நேரம் 10:11 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கீங்க. நம்ம பாடலுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1: அதாவது வெப்பத்தை கம்மி பண்றதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வீட்டுல பண்றீங்க, நம்மள வந்து நம்ம அந்த ஹீட்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோடை காலத்துல ஏதாவது நினைவுகள் இருக்கு அப்படின்னா, அந்த நினைவுகளையும் எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: கண்டிப்பா நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: நான் கார்த்திக் பேசுமாம்லாம்.
1: சொல்லுங்க கார்த்திக், இந்த வெயில்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க?
2: நான் வந்து ஜூஸ் குடிக்கணும், ஜூஸ் வாட்டர்மெலன் அதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன்.
1: ஓகே, அது ஒண்ணு போதுமா உங்களை நீங்க பாதுகாத்துக்க?
0: நீங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினீங்கன்னா 2986 3 8 மற்றும் 2952 5 5 4 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு அழைக்கலாம். அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிக்கலாம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார்
3: பேசுறீங்க?
1: பார்த்திபன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கும், நீங்க சொல்லுங்க உங்களை ஹீட்ல இருந்து பாதுகாத்துக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க?
3: வெயில் காலத்துக்கு வெளியில போக வேண்டாம். அப்புறம் வந்து இளநீர் குடிக்கலாம், நுங்கு சாப்பிடலாம்.
1: இதெல்லாம் நீங்க பண்றீங்களா?
3: மோர் சாப்பிடலாம். இதுல கிடைக்கல மேடம் இளநீர், நுங்கு எல்லாம் கிடைக்காது. மோர் இளநீர் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் சாப்பிடலாம். வெயில் காலத்துக்கு பச்சை தண்ணில தான் குடிக்கணும், ஆடு வாட்டர் குடிக்க
0: கூடாது.
1: ஓகே பார்த்திபன், நீங்க இதெல்லாம் பண்றீங்களா?
0: அவங்களுடைய அனுபவத்தை அப்படி நம்மளோட பகிர்ந்திருக்காங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல் அந்த வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்காக நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பழங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நேயர்களும் அடுக்கடுக்கா சொல்ல போறாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். நீங்க உங்களுக்கு இந்த கோடை காலம்னாலே எனக்கு இந்த ஞாபகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நினைவுகள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க.
1: கோடை காலத்துல நினைவுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படி டக்குன்னு கேட்டுட்டீங்க.
0: இப்போ எங்களெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் கோடை காலம் அப்படின்னாலே நாங்க சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணுவோம். என்ன மாதிரியான விஷயம்னா, கோடை கால ஸ்பெஷலான அந்த பழங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். எங்க ஊர் பக்கம் அப்படின்னு சொன்னா காரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் இருக்கு. அதை வந்து ஆங்கிலத்துல வந்து இந்தியன் ஆலிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலிவ் இருக்கு இல்லைங்களா, ஆலிவ் மாதிரியே தான் இருக்கும் அந்த காய் பாக்குறதுக்கு. நம்மளுடைய வடுமாங்கா இருக்கு இல்லையா, அதை வந்து வேக வச்சு உப்புல எல்லாம் போட்டு கரெக்டா அதை ஒரு பதம் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்படியே நம்ம வடுமாங்கா டேஸ்ட்ல இருக்குமா அப்படின்னு நம்ம அப்படி சொல்லும் போதே நாக்களை எச்சி விடுறது. அந்த அளவுல ஒரு சில பழங்கள் எல்லாம் இருக்கு எங்க ஊர் பக்கம். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பழம் வந்து எங்க ஊர்ல வந்து ஜாம்பைக்கான்னு சொல்லுவாங்க, அதோடைய சின்ன சைஸ். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பழங்காலத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரியான அந்த ஒரு பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடுற அனுபவம் இருக்கும். கோடை காலம் அப்படின்னா இந்த விடுமுறையே சேர்ந்து இந்த சாப்பிடுற விஷயங்கள் தான் எனக்கெல்லாம் ஞாபகம்.
1: ஆனா வடு மாங்காய் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாங்காய் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நம்ம வீட்லயே மாங்காய் மரம் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஊறுகாய் மாதிரி மே மாசம் தானே பெரும்பாலும் அது காய்க்கும், அதை ஊறுகாய் மாதிரி வெட்டி ஒரு பெரிய வாளியில பக்கெட்ல மாதிரி போட்டுட்டு அது நல்லா அந்த உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு வெயில் டைம்ல நல்லா மேல மொட்டை மாடியில போய் காய வைப்பாங்க. அது வத்தலா அதை மாத்துறதுக்கு, அதுதான் ஞாபகம் வருது. அப்படியே ஒரு டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு.
0: இதே மாதிரியான உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: இருந்தாலும்
2: கோடை காலத்துல வந்து நம்ம சமாளிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் மேடம். ஆனா அடிக்கிற வெயில் வந்து அனல் அப்படியே பறக்குது, நெருப்பு மாதிரி இருக்குது.
0: ஆமா,
2: இதனால நம்ம வெளியே போகும்போது நம்ம காட்டன் துணிகளை போட்டு போனோம், குடை எடுத்துட்டு போனோம்,
0: பாலிஸ்டர்
2: குடையெல்லாம் கொண்டு போக கூடாது, கருப்பு குடை தான் கொண்டு போனோம்.
1: கருப்பு குடை தான் கொண்டு போனோம்.
2: அதே மாதிரி வாட்டர் கையில எடுத்துக்கணும், எங்கேயும் வெளியே போகணும்னா தண்ணி வாட்டர் கையில எடுத்துக்கணும். காலையில வந்து மோர் சாப்பிடணும்,

0: வீட்டுல வந்து பழைய சாதத்தினுடைய தண்ணீர் நீர் ஆகாரம் சாப்பிடணும், இளநீர் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம பானகரம் வீட்டுல செய்து புளி கொஞ்சம் வெள்ளம் போட்டு கரைச்சி கருப்பட்டியும் போட்டு கரைச்சி கரைச்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு இளமா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும்.
1: தோட்டத்துல
0: வந்து பெரும் பனைமரம், பனைமரத்துல வந்து ஒரு கூட்டு போய் அங்க எங்க தொழிலாளரை வந்து வெட்ட சொல்லி ஒரு ரெண்டு குளம் நொங்கு வெட்டி அப்படியே வெட்டி சாப்பிடுவோம் மேடம்.
2: சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்களுக்கும் கொஞ்சம் நீங்க மட்டும் சாப்பிட்டா போதாது, எங்களுக்கும் கொஞ்சம் குடுத்து சாப்பிடணும் சரியா?
0: வாங்க ஒரு நாளைக்கு
2: அடுத்த செகண்ட் உங்களோட கால் கட்டாம அடுத்த செகண்டே நாங்க கிளம்பிடுவோம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி நன்றி. இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா, பானகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நீர் ஆகாரம். அத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து மறந்து போயிட்டாங்க. அதாவது கருப்பட்டி, எலுமிச்சம்பழம், புளி, இது எல்லாம் சுக்கு, இது எல்லாம் சேர்த்து செய்வாங்க. அப்படி ஒரு டிஷ் இருக்கு நம்ம ஊர்ல, இது வந்து ரொம்ப நல்ல சுவையா இருக்கும் அப்படிங்கறதே சொல்லிக்கிறேன்.
1: கண்டிப்பா இது வந்து ஆடி மாசத்துல மட்டும் நம்ம ஊர் பக்கம் அந்த சைடு கொடுப்பாங்க பானகம் சொல்லிட்டு.
2: பானகம்
1: ஆடி கிருத்திகைனாலே அதுதான் கொஞ்சம் ஃபேமஸ். காவடி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல எப்படின்னா, ஓ காவடிக்கு இதுதான் ஃபேமஸ் போல அப்படின்ற மாதிரி மனநிலை சின்ன வயசுல இருந்தது. ஆனா அது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான்றது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டது.
2: கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்தடுத்த நேயர்கள் இருக்காங்க, நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மாம்பழம்
2: மாம்பழம்
1: சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மாம்பழம் வந்து ரொம்ப ஹீட்ட கிளப்பி விடும் அப்படின்னு
2: சொல்றாங்க. சாப்பிடாம இருப்போம் நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா கிடையாது.
2: ஒரு மாம்பழம் எடுத்து சாப்பிடலாம்னு நம்ம ஆரம்பிப்போம், அது ஒண்ணே அது ஒரு நாலஞ்சா போயிட்டே இருக்கும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
4: கலா பேசுறேன் மேடம்.
2: கலா மேம் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க கலா மேம், நீங்க என்ன
4: பண்ணுவீங்க? குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
4: குட் மார்னிங் மேடம். எங்க அம்மா இப்ப வெயில் காலம்னா கத்தில் போடுவாங்க, வடகம் பிடிப்பாங்க அம்மா. அப்ப என்னைக்கு மாங்காய் மேடம், குண்டு மாங்காய்.
2: சரி, இந்த வத்தல் சொன்னீங்கல்ல, என்னென்ன வத்தல் உங்க வீட்டுல செய்வாங்க? அதையும் கொஞ்சம்
4: ஜவ்வரிசி வத்தலு, அப்புறம் அரிசி வத்தலு, அப்புறம் வந்து அப்புறம் வடகம், வடகம் பிடிப்பாங்க அம்மா. பாட்டில வச்சு அப்படியே ஒரு வருஷத்துக்கு அந்த வடகம் எல்லாத்துக்கும் மிக்சியில போட்டு பழக நேரங்கள் இப்ப அந்த மூணு தான் போகும். அப்புறம் வந்து இது மாங்காய், மாங்காய் ஒருக்கா எலுமிச்சு ஒருக்கா, அதெல்லாம் அம்மா நாங்க முன்னாடியே காய்ச்சி
2: பாருங்க. இந்த வெயில் காலத்திலேயே வந்து நாங்க இந்த சூட்டோட சூடா எல்லாமே வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு கலா மேம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி கலா மேம்க்கு சொல்லிக்கிறோம். இது இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து இந்த வத்தல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சோ எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம வந்து இந்த அப்பளம் சார்ந்த வற்றல்களை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காய்கறிகள் சார்ந்த வற்றல் வந்து இந்த நேரத்துல வந்து இந்த காலத்துல வந்து நம்ம போடுவோம். அது எந்த மாதிரியான காய்கறி வத்தல், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரேக் வர இருக்கு. அதை தொடர்ந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடலும் வர இருக்கு. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கோடை காலம் பற்றியும் பேச இருக்கிறோம்.
1: இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4.
2: இங்க எல்லாமே சமதூளு.
5: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 10:25 ஆகிடுச்சு. உங்கள் எல்லாரையும் கெட்ஸ்கோ நிகழ்ச்சியில அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் அன்புத்தோழி அபிலாஷா
1: மற்றும்
0: பாத்தீங்கன்னா, இதுக்காக மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு இந்த மறுபடியும் அந்த டாபிக் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்.

0: என்ன அப்படின்னா, கோடை கால வெப்பத்தை வந்து நீங்க சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். அது மட்டும் இல்லாம கோடை காலம் அப்படின்னாலே எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, இந்த விஷயம் இல்லாம கோடை காலம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயம் என்ன அப்படிங்கறதையும் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். அடுத்து நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
2: கோடைக்கால
1: குதூகலமா? குதூகலமா இருக்கிறதுக்கு தான் நீங்க ஏதாவது டிப்ஸ் குடுப்பீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம்.
2: கோடை காலத்துல வெயில வீட்டுல வெளியில போவாது, வீட்டுல இருக்கிறதே
0: குதூகலம் தான். பாருங்க,
1: ஆக மொத்தத்துல வெளியே போக கூடாது, அதுதான் முக்கியமானது எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. புரியல என்ன செய்ய?
2: வெயில போய் எங்குமே இப்ப தண்ணி இல்ல, வெயில போய் அவசப்படுறதோட மோர் சாப்பிடலாம், இளநீர் சாப்பிடலாம்.
1: ஓகே,
2: இதெல்லாம் சாப்பிட்டு குதூகலமா இருக்கலாம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
2: நீராகாரம் தான் அதிகமா எடுத்துக்கணும்,
1: நீராகாரம் அதிகமா எடுத்துக்கணும் கண்டிப்பா.
0: ஓகே, சிறப்பு சிறப்பு சிறப்பு.
1: ஓகே அபிலாஷா, நீங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க.
0: நான் என்ன மாதிரியான உணவுகள் கொஞ்சம் கேட்டனா நீங்க வந்து சிரிக்க கூடாது ஓகேவா? என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து மோர் வந்து நாங்க தினமும் வந்து எடுத்துக்கிறோம். அதுலயும் குறிப்பா இந்த மத்தியான நேரத்துல வந்து மோர் எடுக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு பழக்கமாவே வச்சிருக்கோம். இப்போ சமீபமா அந்த வெயில் காலம் வந்ததும் எப்படி அந்த மோரை குடிக்கிறோம் அப்படிங்கறதுதான் விஷயம்.
1: மோரை எப்படி அந்த மோரை குடிக்கிறோன்னே ஒரு கிளாஸ் எடுப்பீங்க போல இருக்கு.
0: ஆமா, இப்ப நீங்க சொல்லும் போதே அடதா எப்படா ஒரு மணி ஆகும் அந்த மோர் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல இந்த மாங்காய் இருக்கு இல்லையா, மாங்காயில வந்து இன்ஸ்டன்டா ஒரு ஊறுகாய் மாதிரி ஒண்ணு போடுவோம் இல்லையா. மாங்காவை நல்லா சின்ன சின்ன சின்னதா நறுக்கி அதுல வந்து கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு இந்த மோர் இருக்கு இல்லையா, மோர் அதாவது வந்து தயிரை வந்து நீர் பெருக்கி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி வந்து மோர் அந்த தயிர் என்னமோ கொஞ்சமா தான் இருக்கும், அதுல ஒரு அரை லிட்டரு நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு மோர் கூட பக்கத்திலே கொஞ்சம் ஊறுகாய் வச்சுட்டு அந்த மோரையும் அந்த ஊறுகாயும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது ஊறுகாயாவே ஆகியிருக்காது, உடனடியா போட்டு உடனடியா சாப்பிடுறது. நம்ம அந்த ஊறுகாய் ஆகுற வலைக்கெல்லாம் நம்ம வந்து நேரம் அதுக்கே நம்ம கொடுக்கறது இல்லை, உடனுடன் அப்படியே சாப்பிடுவோம். அப்படி வந்து அன்னன்னைக்கு உள்ள மாங்காயில அன்னன்னைக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மர் சீசன் முழுக்க வந்து ஒரு மாங்காய் ஒரு ரெண்டு கப்பு மோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதை ஓடிட்டு இருக்கு. அடுத்த நேரம் சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் உங்களுக்கு.
1: ஆமா, ஏன்னா வீட்டுல இருக்கும் பொழுது வெயில் டைம் ஆனா எப்பயுமே கூழ் செஞ்சிருவாங்க. கூழ் செஞ்சுட்டு நம்ம வீட்டுல மரத்திலே எப்பயுமே வீடு மரம் எல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்துல இருந்து மாங்காயை பறிச்சு எடுத்துட்டு வந்து அப்படியே கழுவி அது அப்பா வந்து கல்லுல வச்சு அதை கட் பண்ண கூட கல்லுல வச்சுதான் நசுக்குவாங்க. ஏன்னா நம்ம அருவாமனையெல்லாம் வச்சு கட் பண்ணோம்னா ரொம்ப புளிப்பு சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகு சீரகெல்லாம் நசுக்கிறதுக்கு ஒரு கல் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு இடிச்சுட்டு அதுல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே அந்த கூழுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அது அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு.
0: ஓகே, நீங்க சொல்லும் போது நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி மாங்காவை இடிச்சு சாப்பிட்டது இல்லையே, ஒரு நாளைக்கு இடிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆவல் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த வற்றல் அதாவது வந்து காய்கறியில உள்ள வற்றல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல போட்டு வைப்பாங்க. முதல்ல இடம் யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னா நம்மளோட மாங்காய்க்கு, மாங்காய் வற்றல். அதாவது வந்து சிலர் வந்து உப்பு போட்டு மாங்காய் வற்றல் செய்வாங்க, சிலர் உப்பு போடாம ஒரு வற்றல் செய்வாங்க, இந்த ரெண்டு விதத்திலையும் செஞ்சு வைப்பாங்க. அது அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் இருக்கு இல்லையா, அந்த அவரைக்காய், அப்புறம் கத்திரிக்காயில ஒரு வற்றல் செய்வாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மிதக்கு வற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவைக்காய் இருக்குல்ல, அத மாதிரியே ஒரு ஷேப்ல ஒரு காய் இருக்கும், அது மிதக்கு காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காயில ஒரு வற்றல். அப்புறம் மோர் மிளகாய்,
1: அப்புறம் தக்காளி, தக்காளி கூட வந்து கட் பண்ணி காய வச்சுட்டு அதுல ஊறுக மாதிரி செய்வாங்க அம்மா.
0: தக்காளி ஊறுகாய், தக்காளி
1: காய், அதாவது மாங்காய் எப்படி நம்ம கட் பண்ணி வத்தல் மாதிரி போட்டு செய்யறோமோ அதே மாதிரி தக்காளியையும் பண்ணுவாங்க.
0: அப்படிப்பட்ட ருசிகளோட வந்து நம்மளுடைய கெட்ஸ் அட் கோ ஷோ வந்து போயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க, அவங்களோட டிப்ஸ் என்ன இந்த கோடை காலத்துக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் மேடம், நான் கும்பகோணத்துல இருந்து மனோகரன் பேசுறேன்.
0: வணக்கம் மனோகரன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் ரெண்டு பேரும், சொல்லுங்க மனோகரன்.
3: அதாவது வந்து நம்ம கோடை காலத்துல வந்து என்ன நம்ம வந்து அந்த பேரு தனிச்சரத்துக்கு இருந்து சில வீட்டுல நான் பாத்துட்டு இருந்தேன், அதே மாதிரி எங்க வீட்டையும் நாங்க செய்யறோம்.
1: ஓகே,
3: ராத்திரி நேரத்துல என்ன பண்ணணும், பெரிய பெரிய போர்வை எல்லாம் இருக்குல்ல நம்ம போத்திக்கிறோம்ல, நம்ம குளிர்காலத்தை தான் போத்திக்கோ, மத்த நேரத்துல சும்மா தான் அதை வச்சிருப்போம். அதை வந்து நல்லா தண்ணியில நினைச்சிட்டு குடிக்க ஒரு மாதிரி கட்டி வீடு

0: அழகா கொடுக்க ஒரு மாதிரி கட்டி அதுல வந்து அப்படியே ஈரத்தோட போட்டுட்டோம் மிஸ்வான சேலை போட்டோம்னு
1: வச்சுக்கோங்க,
0: அந்த மாதிரி ரூமே வந்து நம்மளுக்கு
1: சில்லுன்னு இருக்கும்.
0: ஆமா அது போடுவேன். அந்த மாதிரி வந்து சில சில வேஷ்டிகள் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதை நினைச்சு நம்ம வீடு பூரா போட்டுட்டோம்னாக்கா காய காய இது பண்ணிட்டு நம்ம எப்ப முடிச்சிடமா காஞ்சி போச்சுன்னா திரும்ப கூட நம்ம நினைச்சுக்கிட்ட மறுபடியும் வந்து புரிஞ்சுட்டு போறோம்.
1: அதாவது அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருந்ததுன்னா நம்ம ரூம் வந்து குளிர்ச்சியாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: குளிர்ச்சியாவே இருக்கும், நம்மளுக்கு வந்து எப்பயுமே அந்த வேர்வை இல்லாம இருக்குங்கிறதா என்னோட கருத்து மேடம்.
2: காற்று வரும்போது அப்படி ஈரக்காற்றா வரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க.
1: அதே மாதிரி ஜன்னல்கள்ல கூட சின்ன சின்ன காட்டன் துணி ரொம்ப பெருசா போட முடியாது, ஜன்னல்ல சின்னதா ஒரு ஈரப்பதத்தோட நம்ம வந்து அது நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோட நம்ம ஜன்னல்ல போட்டோம் அப்படின்னா அந்த காத்து உள்ள வரும்போது அந்த குளிர்ச்சியாவே காத்து நமக்கு அந்த சில்லுன்னு கிடைக்கும், அந்த சில்னஸ் நம்ம கிட்ட இருக்கும். அதே மாதிரி காலை நேரத்துல கதவை திறந்து விடுறது, நைட் நேரங்கள்ல கொஞ்ச நேரம் கதவை திறந்து விடுறது. ஏன்னா பகல் நேரத்துல நான் கூட வீட்டுல பெரும்பாலும் ஆட்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். காலையிலயும் அந்த இரவு நேரங்களும் கதவு கொஞ்சம் திறந்து வைக்கிறது, இந்த மாதிரி ஈர துணியோட நம்ம பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குளிர்ச்சியா இருக்கும். இன்னொன்னு வீடுகள்ல சில நேரம் அடிக்கடி துடைக்கிறது இல்ல மொட்டை மாடியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டோம்னா தண்ணி வந்து அதிகமா செலவு பண்ணக்கூடாதுதான், இருந்தாலும் மொட்டை மாடிகள்ல ஒரு ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியை தரும்.
2: ஓகே, சிறப்பாக வந்து நிறைய டிப்ஸ் வந்து அப்படியே வந்து தமிழும் நமக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம்.
3: இளமைத்தர மிஸ்ஸை ஊற்று கவிப்பாடு மிஸ்ஸை காற்று இரு சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா.
1: காலை வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரையிலிருந்து உங்கள் அனுசன் ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
2: நலமா இருக்கிறோம் ஆண்டனி சார். அப்படியே வந்து மதுரையில் அப்படியே வெயிலுக்கு என்னென்ன பண்றீங்க நீங்க?
3: இப்ப ஆக்சுவலி என்ன இரு சவர்ட்டு பேசும்போதே இந்த கோடை காலம் கூட சம்மர் டேஸ் கூட தெரிய மாட்டேன், அவ்வளவு குளுமையா இருக்கு.
2: நான் வந்து நீங்க சொல்றதை கேட்கும் போது அப்படியே மதுரைக்கு போயிட்டு ஒரு ஜிகிரதண்டா குடிச்ச மாதிரி.
1: இல்ல இப்ப 11 மணிக்கு வெளியே எப்படிரா போறது, வெயிலா இருக்குமே நினைச்சீங்கல்ல, அதுக்காக தான் இந்த ஐஸ் உங்களுக்கு.
2: அந்த ஐஸோட போயிட்டு நான் ஒரு ஜிகிரதண்டாவை குடிச்சு போயிடலாம்னு நினைக்கிறேன்.
3: நான் வாங்கி எங்க ஊருக்கு ஜிகிரதண்டா, மதுரை மீனாட்சி சுந்தரேஷ்பட்டினம் ஜிகிரதண்டா நான் வாங்கி தரேன். சவரி
2: அட்டடா அட்டடா அட்டடி வந்துட்டா போச்சு.
3: நீர் ஆகாரம் பாங்க, அந்த முதல் நாள் வடித நீர் இருக்குல்ல சவரி, அந்த என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிடணும். வெறுமனே விட்டா காலு அந்த தண்ணி ஊத்தவன கூடாது, கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிடணும். மதியமே சாதம் வடிக்கலையே, லஞ்சுக்கு சாதம் வடிப்பாங்கல்ல, அந்த அந்த நீர் என்ன செய்யணும், அப்படியே வைக்காம கொஞ்சம் நீர் ஒரு ரெண்டு இரண்டு செம்பு வந்து வெறுமனே தண்ணீர் வந்து கலந்து வச்சிடணும். கலந்து வச்சுட்டு ஏர்லி மார்னிங் வேற என்னன்னா, இந்த வெறும் வெந்தயம், வெறுமனே வெறும் வெந்தயம் தான், 10 கிராம் அளவு இல்ல இப்ப 20 கிராம் அளவுக்கு வெந்தயத்தை ஊறப்படணும். ஏர்லி மார்னிங் ஊறப்பட்டுறணும் கண்டிப்பா. அந்த அதாவது நீர் ஆகாரத்தோட ஜஸ்ட் இது 7:00 4:30 5:30 எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு 20 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ் வந்து ஊறணும் அந்த வெந்தயம் சேர்ந்து
1: சேர்ந்து
3: ஊறிட்டு கண்டிப்பா நம்ம அந்த கோடை காலத்துல தினந்தோறும் சாப்பிடலாம். வெந்தயம் வந்து கலந்து ரெண்டு வரையும் சேர்ந்து ரெண்டு அந்த நீர் ஆகாரத்தையும் வெந்தயம் நல்ல வெந்தயம் வந்து நல்ல பிரிக்க அப்படியே ஹார்டா இருக்காது, வெந்தயம் ஊறி இருக்கும். அது என்ன சின்ன காலையில் வெறி வயிற்றுல சாப்பிடுங்களே, அந்த சம்மர் டேஸ்ல கொப்பளங்களோ அந்த வெப்பத்தன்மையோ எந்த ஒரு பாசிட்டிவா நெகட்டிவான இதே நடக்கும், எனக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும்.
2: நன்றி நன்றி, சிறப்பான ஒரு டிப் சொல்லிருக்கீங்க சார்.
3: குழந்தைகளை கூட கொடுக்கலாம் சார் இந்த சம்மர் டேஸ்ல, ஒரு அருமையான ஒரு கோடை காலத்துக்கு ஏற்றாற் போல ஒரு வைத்தியம் சவரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி, சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. வெந்தயம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலானவர்கள் வந்து சாப்பிடறதை தவிர்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீரா வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் அதை சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுறவங்க தண்ணியாவது குடிங்கப்பா.
1: ஆனா இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கோல்டு ஒத்துக்காது, நம்ம அதனால அதையும் பார்த்து கொஞ்சம் பண்ண ஓரளவுக்கு
2: என்னால
1: என்ன வீட்டுல அம்மா வந்து பழைய சாதம் எப்பயுமே நைட்ல சாப்பாடு தண்ணி ஊத்தி வச்சுட்டு கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டு காலையில கரைச்சு கொடுப்பாங்க. அப்படி நம்ம குடிக்கிற வரைக்கும் என்னன்னா நமக்கு ஹீட்டே ஆகாது உடம்பு, ஏன்னா ஹீட் ஆச்சுன்னாதான் முகங்கள்ல வந்து அந்த வேர்ப்புறு மாதிரி வர்றது, முகப்பொரு வர்றது, இது எல்லாமே அதுதான். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. அதே மாதிரி விளக்கெண்ணெய் வந்து எப்பயாச்சும் நைட்ல வந்து முகத்துக்கு கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதை கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹீட்டை வந்து அது வெளியெடுக்கும்,
2: வெளியெடுக்கும். ஓகே,
1: அதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம்.
2: ஓ சூப்பர், நிறைய

0: டிப்ஸ் வந்து எனக்கு முன்னாடி இருந்து தமிழ் அழகா சொல்லிட்டே இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயங்கள், கோடை கால வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்க கூட அழைத்து, எங்களுடைய நிலையத்திற்கு அழைத்து நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோடை காலம் வந்துருச்சுனாலே எனக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நினைவுகள் இருந்துச்சுனாலும் நீங்க பகிர்ந்திருக்கலாம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வரை இருக்கு, ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து நேயர்கள் கிட்ட நம்ம இந்த கோடை கால வெப்பத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி பேசிடலாம்.
1: கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4
0: இங்கெல்லாமே சமதுளு.

0: 10:41 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுனே இருந்திருக்கிறீங்க. அப்படியே வந்து கோடை காலத்துல என்ன மாதிரியான நினைவுகள் இருக்கு அப்படிங்கறதையும், கோடை கால வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்றீங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் வந்து தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
1: சொல்லுங்க தேவராஜ், நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்றீங்க?
2: நான் வந்து டிரைவிங்ல இருக்கிறதுனால இந்த வெயில் வந்து சமாளிக்க முடியல, ரொம்ப ஹீட்டா தான் இருக்கு. இன்ஜின் போடு வேற இல்லையா?
1: ஓகே.
2: ஆனா நான் எப்படி சமாளிக்கிறேன்னாக்க, டெய்லி வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஒரு நாள் இந்த பழைய சோத்துல வந்து கொஞ்சம் மோர் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் ஒரு நாள் வெங்காயம் கட் பண்ணி
1: ஓகே
2: கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா சாப்பிட்டு
1: போனோம்னாக்க
2: நல்ல ஈட்டுக்கும் இதமா இருக்கு, நல்ல உடம்புக்கும் நல்லா இருக்கு.
1: கண்டிப்பா நல்ல விஷயம் தான். ஏன்னா பழைய சோறு அப்படின்றது நமக்கு சத்தாவும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு குளிர்ச்சியையும் குறைக்கும்.
2: சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. வெந்தயம்னா ரொம்ப கோல்டு அதிகம், அது இது வந்து சளி பிடிக்காம பாத்துக்கும்.
1: அப்படியா?
2: சின்ன வெங்காயம், ஆமாமா கண்டிப்பா. சின்ன வெங்காயம் வந்து போறது வந்து மோர்ல, மோர் பழைய சோறுல போறது வந்து ரொம்ப நல்லது, உடம்பு நல்லது, சளி பிடிக்காம
1: பாத்துக்கும். நன்றி நன்றி. வணக்கம்,
0: பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சந்திரசேகர். ரெண்டுமே நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா
1: இருக்கிறேன். ஓகே சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க வெயிலுக்கு?
3: அந்த வெயில் காலம் அப்படின்னு வந்தாவே அதிகமாக பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இதை
1: எடுத்துக்கிறேன்.
3: புடலங்காய், அப்புறமா இந்த முள்ளங்கி, வந்து தர்பூசணி, இந்த மாதிரியான காய்கறிகள்,
1: நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கிறீங்க?
3: ஏன்னா அந்த நீர் சத்து அப்படிங்கறது உடம்புல குறையும், அப்பதான் நமக்கு வந்து உடல் சோர்வு அப்படிங்கறதும் அமையும். இந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும்ல, அது ஒண்ணு.
1: கண்டிப்பா.
3: ரெண்டாவது வந்து இந்த மோர், அதை வந்து சிலுப்பி வைப்போம். இத எல்லாத்திற்கும் மேலாக மேம் நாங்க ஃப்ரிட்ஜ் வாட்டர் அப்படிங்கறது குடிக்கிறதே இல்ல.
1: ஓகே, ரொம்ப நல்ல விஷயம்.
3: அப்படின்னா வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அந்த வெட்டி வேரை ஒரு பானைக்குள்ள போட்டு அந்த பானையில தண்ணீரை ஊத்தி அந்த தண்ணீர் அப்படிங்கறதே நாங்க குடிக்கிறோம். தாகமும் நல்லா அடங்கும், ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி கூலாவும் இருக்கும். அதே மாதிரி உடலுக்கு மூலிகை செய்யறதுனால உடல் வந்து ரொம்ப தூய்மையும் பெறும். இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நிறைவாக மேம், எந்த ஒரு சாப்பாடு அப்படிங்கறது இருந்தாலும் காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறவே தவிர்த்து விடுவேன். காரம் சாப்பிடும்பொழுது ஆப்வியஸ்லி நமக்கு இன்னும் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும் இல்லையா? அதனால இந்த வெய்ய காலமா இருக்கட்டும், எப்பவா இருக்கட்டும்,
1: ஆனா காரம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு வேணும் தானே?
3: வேணும் தான், ஆனா ஓவர் காரம் சாப்பிட்டோம்னா அது நமக்கு இதர பாதிப்புகள் அப்படிங்கறதே குடுத்துரும் தானே மேம்?
1: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி, நல்லா சொன்னீங்க. ஏன்னா வந்து
3: சாப்பிடணும்
1: கண்டிப்பா
3: முக்கியம், அது அதை நாங்க ஃபாலோ பண்றேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பானை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல வந்து வெளியிடத்துல பானைகள்ல தண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்லயுமே அதை வச்சோம்னா, ஏன்னா ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிச்சோம்னா நமக்கு ஹீட் ஆயிடும்ல உடம்பு, அதனால பானை தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலயும் அவங்க வந்து வெட்டி வேர் போட்டு குடிக்கிறதா சொல்லிக்கலாம்.
0: வெட்டி வேறு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அந்த பாட்டு இருக்கே, வெட்டி வேறு வாசம் அந்த பாட்டு. அப்புறம் இதுக்கு முன்னாடி பழைய சோறு பச்சை மிளகா அப்படிங்கிற மாதிரி பாடல் எல்லாம் அப்படி நினைவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வேற பாடல்
4: மோர் மத்தியானத்துக்கு மோர், சாப்பாடு சூடா கிடையாது, தண்ணி ஊத்திதான் சாப்பிடுவோம்.
0: தண்ணி ஊத்திதான்.
1: நீங்க வந்து நீங்க இல்ல, இது வெப்பத்துக்காக குடுக்கற மாதிரி இல்ல, ஏதோ தண்டனை குடுக்கற மாதிரி சோற தண்ணி ஊத்திதான் நீ சாப்பிடணும்.
4: நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப தோணாது, அந்த அந்த நீரை ஆகாரமே நம்மளுக்கு போயிடும்.

0: மத்தியான நேரத்துக்கு. அதுக்காக அந்த சூடா நம்ம ஆசை சூடா சாப்பிட்டது மழை காலத்துல தான் சாப்பிடணும், சூடா சாப்பிட நினைக்க கூடாது.
1: ஓகே மாலினி தேவிமா, பையனை எதுவும் பழையில வாங்கலல்ல?
0: இல்ல அவங்க அவங்களுக்கு காய்கறி வச்சிருவேனா, அந்த உடல் உஷ்ணத்தை அப்படியே கட்டுப்படுத்திக்கிடும் எப்பவும் அப்படிதான். இல்லன்னா ஹெல்மெட் எல்லாம் வச்சுக்கிடுவாங்க, ஒரு துணி வச்சு ஹெல்மெட் உள்ள வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அந்த வெயில்ல போகும்போது அப்படி வச்சு அவங்க எப்பவும் அவங்க ஒரே
1: ஆராய்ச்சியிலதான் இருப்பாங்க.
2: ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன.
0: வயசாயி அவங்களுக்கு 67 வயசு ஆயிடுச்சு, வெளியில போனா டயர்ட் ஆகும்ல, வெளியில ரவுண்ட்ஸ்லயே தான் இருப்பாங்க, பெரும்பாலும் வெயில் அவாய்ட் பண்ண முடியாது. 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்தா கூட அந்த ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அப்புறம் சின்னவங்க இதை வெட்டி வெட்டி வச்சிருவாங்க, உடனே சாப்பிட்டா சளி பிடிக்கும், அதனால கட் பண்ணி வச்சிட்டு வச்சுருவாங்க. கட் பண்ணி வச்சு அப்புறம் தான் அந்த சாப்பாடோட சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு வர்றது வந்து நாம தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும், ஏன்னா சளியும் பிடிக்க கூடாது இந்த வயசு.
1: ஆமா ஆமா கண்டிப்பா, சூப்பர், நல்லா சொன்னீங்க.
0: அப்ப நொங்கு வாங்கிட்டு வந்துருவாங்க, அது மாதிரி சில இதெல்லாம் அப்படியே வந்துடும். அந்த நேரத்துக்கு
2: வரும்போது எனக்கு தேவையான நுங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற குறிப்பையும்
0: சேர்த்து சொல்றாங்க. போட்டு வச்சுட்டேன், வத்தெல்லாம் போட்டு
2: வச்சுட்டேனா,
0: இருக்கு பாத்தீங்களா அந்த சிப்ஸ் ஆளுநர் சிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன்.
1: ஓ, அடுத்த 6 மாசத்துக்கு எங்கயும் வெளியே போக வேண்டாம்.
2: மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வற்றல் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். இல்லைன்னா அந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை துண்டு துண்டா வந்து காய வச்சிருவாங்க. காய வச்சதுக்கு அப்புறமா என்னன்னா, நம்ம புட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அதை வந்து நல்ல மாவா இடிச்சுட்டு நம்ம புட்டுக்கு எப்படி மாவு பிசையறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஆவி காட்டி அதை புட்டா கூட சாப்பிடுவாங்க. அதையும் நான் வந்து ஒரு குறிப்பா
1: செஞ்சிருக்கீங்களா அபிலாஷா?
2: ஆமா, எங்க வீட்டுல நாங்க செஞ்சிருக்கோம், நாங்க சாப்பிட்டிருக்கோம். நான் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து
1: தெரியாது,
2: கேள்வி வந்து தவிர்க்கப்பட வேண்டிய கேள்வி. நான் சாப்பிட்டிருக்கேன், நான் சாப்பிட்டிருக்கேன்.
1: ஆனா பதில் சொல்லும் போது பாருங்க, நம்மளே சமைச்சு சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஒரு இதுல சொல்ல.
2: ஏன்னா எங்க அம்மா செய்யும் போதும் எங்க பாட்டி செய்யும் போதும் நாங்க அப்படியே உட்கார்ந்து பாக்குறோம் இல்லையா, நாங்க வந்து எங்க வருங்கால தலைமுறை முறையினருக்கு நாங்க செஞ்சு கொடுப்போம். நாங்க செய்வோம், எங்க அம்மா செய்வாங்க, நல்லா சாப்பிடுவோம்.
1: நம்ம நல்லா சாப்பிட்டதே போதும், நம்ம நல்லா சாப்பிட்றதே போதும், அதுதான் அம்மாக்களும் பாட்டிமார்களும் எதிர்பார்க்கிறது. அதனால நீங்க சாப்பிட்டு மட்டும் இருங்க, அதுவே போதும்.
2: ஓகே, அப்படி ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம் நம்ம நிகழ்ச்சியில். அடுத்துதான் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்கி இருக்கு, தொடர்ந்து கேட்ட நீந்திருங்கள்.
1: இது ரெயின்போ FM 91.4,
2: இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 10:53 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு.
1: ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு, நம்ம மட்டும் இல்லாம நேயர்களும் சேர்ந்து பேசியிருந்தாங்க. நம்ம வெப்பத்தை தவிக்க, அதாவது அந்த தணிக்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதோட நீங்களும் சொல்ல விரும்புவது
0: அப்படின்னா, இப்ப நேயர்கள் சொன்னதுல இருந்து நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனா நம்ம பார்க்கும் போது, நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க,
1: நீர் ஆகாரம்,
0: ஆமா, நீர் சத்து உள்ள சுரைக்காய், இந்த மாதிரியான காய் எல்லாம் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காய், சுரைக்காய், புடலங்காய், கோவைக்காய், இந்த மாதிரியான நீர் ஆகாரங்கள் நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு நீராக இதற்கு சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்க முடியலன்னா கூட, தினம் ஒரு வெள்ளரிக்கையாவது எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து தினமும் மோர் குடிங்க அப்படிங்கறது
1: சொன்னாங்க.
0: பழைய சாதத்தினுடைய அந்த நீர் ஆகாரம் அருந்துறத வந்து கடைபிடிங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடல் குளிர்ச்சி அடையும். அதே நேரத்துல இந்த உடல் வெப்பத்தினால வந்து வரக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன வேர்க்குறு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயமா, தினமும் காலை மாலை நம்ம வந்து தலைக்கு குளிக்கிறோம் இல்ல உடம்புக்கு குளிக்கிறோம், எது நமக்கு வந்து ஒத்துழைக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அது செஞ்சோம்னாலும் சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன்.
1: அதே மாதிரி தண்ணி கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். ஏன்னா நிறைய நம்ம செய்திகள்ல பாக்குறோம், வெயில்னால வந்து வயசானவங்களும் சரி குழந்தைங்களும் சரி நிறைய பாதிக்கப்படுறாங்க, நிறைய இறப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா பால் மாறாம நம்ம வந்து யோசிக்காம ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலையாவது அட்லீஸ்ட், அப்படி இல்லையா ஒரு 10 ரூபாய் கொடுத்து கடையிலயாவது வாங்கிக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில கண்டிப்பா கூட இருக்கணும். அதே மாதிரி கூட யாராவது என்ன சொல்லுவாங்களா, நம்மளை பார்த்து கலாய்ப்பாங்களா, அப்பெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. நம்மளுடைய உடம்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு கொடையும் கூட எடுத்துக்கலாம். கூடுமானவரையும் இந்த பகல் நேரங்கள்ல அதிகமா போகாம கொஞ்சம் அந்த, அதாவது
0: காலை நேரம் இல்லனா வெயில் இல்லாத நேரங்கள்ல போனோம்னா சிறப்பானதா இருக்கும்.
1: அதே மாதிரி ரூம்ல கூடுமானவரையும் சமையலையும் வந்து நைட்ல ரொம்ப லேட்டா செய்யாம கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுட்டோம் அப்படின்னா, நைட்ல தூங்கும் பொழுது நமக்கு அதிகமா வெப்பம் தெரியாது. நம்ம டேபிள் ஃபேன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டிகளை ஒரு பாத்திரத்துல போட்டு அந்த ஃபேன் கிட்ட வச்சுட்டோம்னா, அந்த ரூம் முழுக்க கொஞ்சம் அந்த சில்னஸ் இருந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மள நாம அந்த வெப்பத்துல இருந்து கொஞ்சம் நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் மழை தொடங்கிடும், அது வரைக்கும் நம்மளை நம்ம காப்பாத்திக்கலாம்.
0: ஓகே, சிறப்பா வந்து நிறைய நிறைய டிப்ஸ் சொல்லியாச்சு, நிறைய நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசியாச்சு. இதோட நிகழ்ச்சியோட நிறைவா வந்து

0: ஜெயம் திரைப்படத்துல இருந்து விஜய் யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, தமிழ் வந்து இங்க இருந்து உங்களுக்காக நிறைய நிறைய பாடல்கள் எல்லாம் பிளே பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்க FM 101.4.
1: எங்க எல்லாமே சமந்து உள்ள

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனித நேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டேகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின்

டென்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. என்ன கேள்வி கேட்டாலும் மாத்தி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் ஒரு விளையாட்டு வந்துருச்சு அப்படின்னும் பொழுது தொடர்ச்சியா நம்மளால அதை பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதான் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாத்தி யோசிதான் நான் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பதில தான் நீங்க வந்து கொடுக்க போறீங்க. இந்த ஒரு விளையாட்டுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298638 அல்லது 2952554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில வந்து முதலாவதா ஒரு பாடல் ஒன்று வர இருக்கு. ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து ஸ்ரீனிவாசோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல பரத்வாஜ் இசையில இந்த பாடல் சூப்பரான பாடல் என்ஜாய் பண்ணுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். 11:10 ஆயிட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது என்ன அப்படின்னா மாற்றி யோசி தான். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு பதிலை தான் நீங்கள் சொல்லணும். எவ்வளோ நேரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே சொல்லுங்க சந்திரசேகர், நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாமா?
1: சொல்லுங்க மேம், என்ன ரூல்ஸ் வாட்டி சொல்லுங்களேன்.
0: அதாவது நம்ம மாத்தி யோசி விளையாட போறோம். நான் என்ன கேள்வி கேட்கறனோ அதுக்கு சம்பந்தம் இல்லாத பதில நீங்க சொல்லணும்.
1: சூப்பர், சொல்லலாம் மேம், ஷூர், கொடுங்க.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: உங்க கூட பேசற சந்தோஷம்.
0: என் கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்ப? இது என்ன ஷோன் தெரியுமா?
1: வீட்டுக்கு வரவங்க வாங்கனே உபசரிப்பேன்.
0: யார் வந்திருக்காங்க இப்ப வீட்டுக்கு?
1: வெற்றி
0: பெறலாம்.
1: வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கார்த்திக் பேசுமா?
0: ஓகே கார்த்திக், நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாமா? நீங்க இப்ப என்ன பண்றீங்க கார்த்திக்?
1: நான் காலை உப்புமா சாப்பிட்டேன்.
0: காலையில உப்புமா சாப்பிட்டீங்களா? மதியத்துக்கு என்ன சாப்பாடு?
1: நைட்லாம் தூக்கமே வர மாட்டேன்.
0: ஏன் நைட்ல தூக்கம் வரல?
1: நான் கோயில் போலாம் இருக்கேன்.
0: எங்க போலான்னு இருக்கீங்க?
2: என்ன
0: பண்றீங்க?
2: விளையாட்டுக்குள்ள
0: போலாமா?
2: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க?
3: எங்க அம்மா வெளியில விளையாடிட்டு இருக்காங்க பசங்க கூட.
0: பசங்க கூட விளையாடுறாங்களா? எந்த பசங்களோட விளையாடுறாங்க?
3: நாளைக்கு புதன்கிழமை நினைக்கிறேன்.
0: நீங்க இப்படியே திரும்ப திரும்ப சொன்னீங்கனாலும் அவுட் தான். ஓகே, நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, 2026 வருஷம் சொல்லிட்டு அதுக்குள்ளவே சுத்தி வட்டம் அடிச்சிட்டு இருந்தாரு புகழேந்தி. ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்
0: சார், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: குழு கோபி.
0: ஓகே சொல்லுங்க கோபி, நம்ம விளையாட்டுக்குள்ள போலாமா?
4: சொல்லுங்க மேடம். என்ன மேடம்?
0: ஓகே, மாத்தி யோசி விளையாடிட்டு இருக்கோம். ஹலோ. ஓகே, அவருக்கு சரியாக டவர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நேயர்களோடு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டறிந்திருங்கள், இது ரெயின்போ 91.4, எல்லாமே சமந்துள்ளது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மாத்தி யோசி தான். நான்

0: கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில்களை நீங்கள் சொல்லி வந்து அழகாக எஸ்கேப் ஆகணும். அந்த மாதிரி எத்தனை நேயர்கள் விளையாட போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மாணகமா.
0: வணக்கம்.
1: நான் ஜாபரமணி, சுப்பிரமணி பேசலாமா?
0: ஓகே சுப்பிரமணி, நம்ம விளையாட்டுக்குள்ள போகலாமா?
1: போகலாமா.
0: ஓகே, எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க?
1: ஜாபரிகான் பட்டமா.
0: ஓகே, இதுவும் ஒரு கேள்வியே தான் கேட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாம். அங்க மழை வருதா?
1: இப்போது மழை நல்லா சிவோன்னு அடிக்குதுமா.
0: பாத்தீங்களா, நீங்க பதில் தான் சொல்றீங்க. நான் மழை வருதான்னு கேட்டா மழை வருதுன்னு சொல்லிட்டீங்களே.
1: சரி சரி, சாரிமா.
0: அதாவது சம்பந்தமே இல்லாத, மழையோட சம்பந்தமே இல்லாத விஷயத்த நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, நன்றி நன்றி. இன்னொரு முறை விளையாடுறீங்களா?
1: சரி விளையாடுமா.
0: ஓகே, இப்ப நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க?
1: நான் கேகே நகர்.
0: ஆனாலும் நீங்க, அதாவது நீங்க தப்பான பதில் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தப்பான பதில், அது சம்பந்தமே இல்லாத பதில சொல்லணும். ஓகே, நம்ம மத்த நேயர்கள் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பாப்போம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நீங்க பேசுறது சம்பந்தம் இல்லாத சொல்லணும். வந்தேன்.
0: ஆமா, நான் பேசு, நான் கேக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லணும்.
2: அப்படிதான் இருக்குது வாழ்க்கையே, பரவாயில்ல
0: வாழ்க்கை அப்படி இருக்கு. ஆனா நீங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எல்லாமே சம்பந்தத்தோட தான் நடக்கும், நம்மளோட இது படிதான். ஓகே, நம்ம விளையாட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, நீங்க இருக்கிற இடத்துல மழை வருதா? பைக் தான் நின்னுட்டு இருக்கு, ஆனா மழை எதுவும் வரல அப்படிங்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? நீங்க பாருங்க, நான் பதிலே சொல்ல கூடாதுன்னா கரெக்டா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆஹா, இது சம்பந்தமாய் பதில் சொல்லக்கூடாது. ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: ஓகே ராஜசேகர் சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்க மேடம்.
0: சாப்பிட்டீங்களா?
3: என்ன
0: சாப்பாடு?
3: வெளியே போற மேடம்.
0: வெளியே போறீங்க, திரும்பவும் அதையே சொல்றீங்க. ஓகே, வெளியனா எங்க போறீங்க?
3: பஸ்ல போறேன் மேடம்.
0: பஸ்ல போறேன்னு பதில் சொல்லிட்டீங்க, வெளியே போறீங்க, எங்க போறீங்க?
3: ரெண்டு வாட்டி சொல்லிட்டீங்க, நானே புரிஞ்சிக்கல.
0: நீங்களே புரிஞ்சிட்டீங்களா?
3: ஒரு டைம் பாஸ் தானே இதெல்லாம்.
0: ஓகே,
3: வாழ்க்கை வாழ்க்கை நலமடும் மேடம் நீங்க.
0: ஓகே நன்றி நன்றி, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா?
3: ஓகே
0: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் சசிகலா பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சசிகலாமா?
4: சைதாப்பேட்டையில இருந்து பேசுறேம்மா.
0: சைதாப்பேட்டையில இருந்து பேசுறீங்களா? ஓகே, நம்ம விளையாட்டுக்குள்ள
4: போலாமா? சொல்லுங்க.
0: ஓகே, சைதாப்பேட்டையில டிராபிக் எப்படி இருக்கு?
4: நான் காலையில தான் சாப்பிட்டேன்.
0: காலையில தான் சாப்பி சாப்பிடலையா நீங்க இன்னும்?
4: நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம்.
0: எந்த ஊருக்கு போறீங்க?
4: ஐயோ வெயில் நிறைய அடிக்குதே.
0: ஐயோ வெயில் அடிக்குதே, இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அங்க மழை வரலையா?
4: நாங்க வந்து நாளைக்குதான் எங்கேயாவது போலான்னு இருக்கோம்.
0: ஓகே ஓகே, இருந்தாலும் கொஞ்ச நேரம் கேப் எடுத்து விளையாடுறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ ஆண்டி.
0: ஐயோ ஆண்டியா, யார் அந்த குழந்தை? எங்க இருந்து பேசுறீங்க?
5: பிரகதி.
0: பிரகதியா, நம்ம விளையாடலாமா? பிரகதி எங்க இருந்து பேசுறீங்க? பண்ணலாம். எப்ப உங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க?
5: எங்களுக்கா ஜூலை மாசம் ஓபன் பண்றாங்க.
0: நீங்க பதில் சொல்லிட்டீங்களே.
5: இல்ல ஜூன் மாசம் ஓபன் பண்றாங்க, ஆனா ஜூலை.

0: அதாவது அதுக்கு அதாவது நீங்க பதில வந்து தப்பாவும் சரி சரியாவும் சரி எந்த பதிலுமே சொல்லக்கூடாது, வேற பதில் சொல்லுங்க, ஸ்கூல் சம்பந்தமாவே சொல்லக்கூடாது.
1: சரிங்க ஆண்டி.
0: அப்ப இன்னொரு முறை விளையாடலாமா?
1: ஆ
0: ஓகே. உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா?
1: எனக்கு தாத்தா தான் பிடிக்கும்.
0: இப்பவும் பதில் சொல்லிட்டீங்களே டி சொல்லக்குட்டி. ஓகே, நீங்க ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, சூப்பரா விளையாடுனீங்க. பாய்
1: பாய்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: ஓகே நித்யம்மா. நம்ம விளையாட்டுக்குள்ள போலாமா?
2: போகலாம்.
0: உடம்பு எப்படி இருக்கு நித்யம்மா?
2: பஸ்ல போயிட்டு இருக்கேன்.
0: எங்க போயிட்டு இருக்கீங்க?
2: சாப்பிடணும் இனிமேதான்.
0: காலையில சாப்பிடலையா நீங்க?
2: என் பேத்தி வர்றா.
0: எந்த ஊர்ல இருந்து வராங்க?
2: வெயில்
0: சூப்பரா அடிக்குதுன்னு சொன்ன முதல் சூப்பரா அடிக்குது. எவ்வளவு அடிக்குது?
2: ஊருக்கு நான் போகணும் மணப்பாறைக்கு.
0: மணப்பாறைக்கு போகணுமா? அங்க யாரு இருக்காங்க?
2: என் பொண்ணு வரேன்னு சொன்னா.
0: அதனால மணப்பாறைக்கு போறீங்களா? ஓகேம்மா. ஓகே ஓகே, நன்றி நன்றி
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: ஓகே வித்யா ரவி, நம்ம கேம்க்குள்ள போலாமா?
3: போலாம்.
0: ஓகே, எந்த ஏரியான்னு சொன்னீங்க?
3: எனக்கு கருப்பு கலர் ரொம்ப பிடிக்கும்.
0: வேற என்ன கலர்லாம் பிடிக்கும்?
3: என் பொண்ணு கொஞ்ச நேரத்துல வருவா.
0: எங்க இருந்து வராங்க?
3: நான் இப்பதான் சாப்பிடவே போறேன்.
0: காலையில சாப்பாடா?
3: மணி என்ன ஆகுதுன்னு தெரியல.
0: மணி 11 ஆகுது. நீங்க எங்க வெளிய போ கிளம்பிட்டு இருக்கீங்களா இப்போ?
3: வெயில் ரொம்ப அடிக்குது.
0: வெயில் ரொம்ப அடிக்குதா? அதுக்கு தான் போகும்போது கொடை எடுத்துட்டு போகணும்னு சொன்னேன். தண்ணிலாம் நிறைய வச்சிருக்கீங்களா கையில?
3: நான் இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கேன்.
0: என் கூட பேசிட்டு இருக்கீங்களா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?11:29 ஆயிட்டிருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் மாற்றி யோசி தான் விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னையும் நீங்கள் யாராவது கேட்டிங்க அப்படின்னா நானும் தான் தடுமாற செய்வேன். ஏன்னா கேள்வி கேட்கறது ஈஸி தான், பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சம்மந்தமில்லாத பதில் சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம நேயர்களோடு தொடர்ந்து பேசும். அதுக்கு முன்னாடி பிரியமான தோழி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் ஒன்று வர இருக்குது. உன்னி மேனன் கல்பனா இருவரும் இணைந்து பாடிய பாடல். பா விஜயோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். கிட்டையும் திருங்கள் இது ரெயின்போ 91.4. எல்லாமே சமந்து உள்ளது.

6:34 ஆயிட்டு உங்களுடன் ட்ரெயின் போன நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மாத்தி யோசி தான். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அது சம்பந்தமே இல்லாத ஒரு பதில வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க கால் பண்ணணும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட விளையாடலாம். நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று வர இருக்கு. தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த பாடலை வந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஸ்ரீகாந்தேவா இசையில் கேட்டனே திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இப்போ நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. 11:40 ஆயிட்டுருக்கு. மாத்து யோசி அப்படின்றது தான் நம்ம விளையாடிட்டுருக்கோம். தொடர்ந்து நேயர்களோடு விளையாடுவோம், பேசுவோம். நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பேரம்பாக்கம் பாலாஜரக்ஷன் கேஜி மோகனகிருஷ்ணன் பேசுறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மோகன கிருஷ்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இங்க நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல எங்களுக்கு மழை கம்மி, இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் அரக்கோணம் தக்கோணம் வரைக்கும் மழை பெய்ஞ்சாலும் எங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குமா.
0: ஓகே ஓகே, நம்ம விளையாட்டுக்குள்ள போலாமா? என்ன விளையாடிட்டு இருக்கோம்
1: தெரியும்ல. ஆமாமா, சரி மாத்தி வச்சிருமா.
0: ஓகே, நம்ம விளையாட்டுக்குள்ள போலாமா?
1: ஆ போலாமா.
0: ஓகே மோகன கிருஷ்ணன், என்ன சாப்பிட்டீங்க?
1: எங்களுக்கு மழை வரலமா, கொஞ்சம் மழை கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் மழை வர வைங்கம்மா.
0: நான் சொல்லி மழை வர வைக்கணுமா? நான் கண்டிப்பா சொல்லிவிடுறேன். நான் சொல்றதெல்லாம் கேக்குற மாதிரி

0: இப்ப எங்க பெய்யணும் பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஓகே, கடைசியா என்ன பாட்டு கேட்டு, நான் என்ன பாட்டு போட்டேன் சொல்லுங்க.
1: சாப்பாடு போலாம்னு இருக்கேன், கடையில இருக்கேன்.
0: என்ன கடை வச்சிருக்கீங்க?
1: நெல்லு வேற
0: என்னது?
1: நாட்டாங்கல் விட்டுட்டு இப்பதான் நடவு நட்டுட்டு வரமா.
0: நடவு நீங்க நடுறீங்களா? நடவு நட தெரியுமா?
1: எல்லாம் நாங்களாம் விவசாய குடும்பம்.
0: பாத்தீங்களா, பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நடவு நட தெரியும், நாங்களாம் விவசாய குடும்பம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நன்றி. இருந்தாலும் நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298638038 அல்லது 295252554 அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணலாம். 444 அப்படின்ற இணைப்பு எண்ணையும் போட்டு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: உமேஷ் மேடம்.
0: ரமேஷா?
2: உமேஷ்.
0: உமேஷா, ஓகே. நம்ம விளையாட்டுக்குள்ள போலாமா உமேஷ்?
2: போலாம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்லேருந்து.
0: ஓகே தேவராஜ், அம்பத்தூர்லேருந்து பேசுகிறீங்களா? விளையாட்டுக்குள்ளே போகலாமா?
3: ஆ, விளையாட்டுக்குள்ளே போகலாம்
0: மேடம். ஓகே, உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்?
3: இன்னைக்கு எல்லாமே கைபேசி ஆகி வச்சு.
0: கைபேசி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது?
3: ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாக குடிக்கணும்னு சொல்கிறாங்க மேடம்.
0: நீங்கள் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க?
3: வாகனங்கள்லாம் ரொம்ப பெரிய டிராஃபிக் ஓவராக இருக்கு.
0: அதுக்கு நம்ம டிராஃபிக் குறைக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
3: பழைய பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: பழைய பாட்டு பிடிக்குமா? இப்போ நான் கடைசியாக போட்டேன், அந்த பாட்டு பிடிச்சிருந்ததா?
3: பூமி வந்து உருண்டையாக தான் இருக்கு.
0: பூமி உருண்டையாக இருக்கா? ஓகே, வேற என்னெல்லாம் உருண்டையாக இருக்கு?
3: ஸ்கூல் திறக்கிற நாள் நெருங்கிருச்சு, பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்.
0: ஓகே, உங்களுடைய பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா?
3: நான் வந்து அதிக நாட்கள் வந்து வானொலி கேக்குறேன்.
0: ஓகே சூப்பர், நன்றி நன்றி
3: நன்றி மேடம்,
0: நன்றி. நேயர்கள் வந்து ரொம்ப அழகாகவே வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நேயர்களோட பேசலாம். அதுக்கு முன்னாடி வசீகரா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உதித் நாராயணன், சாதனா சர்கம் இருவரும் இணைந்து பாடிய பாடல். நாமத்துக்குமாரோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல்
1: போட்டா ஒரு மழை துளி என்ன
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: 11:51 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான். மாத்தி யோசி தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய நேர்கள் வந்து ஆர்வமாக கால் பண்ணி அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணி என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் வேமுகுளம் சிவகுமார் மேடம்.
1: ஓகே, சிவகுமார் திருப்பத்தூர்ல இருந்து நம்ம கேம் குள்ள போலாமா?
2: ஆ, கேம் குள்ள போலாம் மேடம்.
1: ஓகே, நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இப்போ?
2: வீட்டுல தான் இருக்கேன் மேடம்.
1: வீட்டுல தான்

0: இருக்கீங்களா? நான்
1: ஆமா ஆமா
0: கேள்வி கேட்டா
1: கீழே
0: கேள்விக்கு பதில் சொல்றீங்களே நீங்க.
1: மறந்து போச்சு மேடம்,
0: மறந்துட்டீங்களா? வந்து போலாமான்னு கேட்டு கேள்விக்கலாம். ஓகே ஓகே, வணக்கம். அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-3-8 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.

0: ஓகே நீங்கள் வெளியிலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா சுழியம் 44 அப்படின்ற இணைப்பு எண்ணையும் போட்டு கால் பண்ணிங்கன்னா கால் நல்லா கிடைக்கும். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: பிரகாஷ் புரோசிவாக்கம்.
0: ஓகே புரோசிவாக்கத்தில் பிரகாஷ், நம்ம விளையாட்டுக்குள்ளே போகலாமா?
1: ஆ போகலாம்.
0: சாப்பிட்டீங்களா பிரகாஷ்?
1: வெயில் சொல்லு நினைக்கிறேன் மேடம்.
0: எங்கே இருக்கீங்க நீங்கள் இப்போ?
1: என்ன
0: சொல்லலாம், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு என்ன செடி எல்லாம் வச்சிருக்கீங்க வீட்டுல?
1: மாடியிலதான் வெறும்
0: மாடியிலதான் வெறும் செடி வச்சிருக்கோன்னு சொல்ல வந்துட்டு அப்புறம் ஏதாவது ஒண்ணு சமாளிக்கிறீங்க. ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார், எங்க இருந்து?
2: சேலத்துல இருந்து ராமச்சந்திரன் மேடம்.
0: ஓகே ராமச்சந்திரன் சார், விளையாட்டுக்குள்ள போலாமா?
2: ஆ போலாம் மேடம்.
0: ஓகே, அங்க சேலத்துல மழை வருதா இப்போ?
2: இன்னைக்கு ஊருக்கு போல மேடம்.
0: எந்த ஊருக்கு போறீங்க?
2: சாப்பிட்டேன் காலையில.
0: சாப்பிட்டீங்களா? மதியத்துக்கு இன்னும் சாப்பிடலையா?
2: இன்னைக்கு தீபாவளி.
0: இன்னைக்கு தீபாவளியா? இங்கெல்லாம் தீபாவளி நார்மலா இருக்கு, அங்க உங்க ஊர்ல மட்டும் தீபாவளி வந்துச்சோ?
2: எங்க ஊர்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கு.
0: ஓகே, எந்த ஊர் சொன்னீங்க? மறந்துட்டேன்.
2: இந்த ஊர் தான் மேடம்.
0: இந்த ஊர் தான் மேடம், அதுவும் பதில் தான் மேடம். ஓகே நன்றி.
2: ஓகே நன்றி.
0: நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், ராமகிருஷ்ணன்.
0: ஓகே ராமகிருஷ்ணன், விளையாட்டுக்குள்ள போலாமா? ஓகே, இனிமேல் நான் கேட்குற கேள்வி எல்லாமே விளையாட்டு தான். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவாக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா.
3: நான் வந்து ஊருக்கு போகலான்னு இருக்கேன் மேடம்.
0: எந்த ஊருக்கு போகலான்னு இருக்கீங்க?
3: நேற்றுதான் எங்கள் வீட்டில் தோசை சுட்டாங்க.
0: தோசை சுட்டாங்களா? தோசைக்கு என்ன சாப்பிட்டீங்க? தோசை மட்டும்தான் சாப்பிட்டீங்களா?
3: என் பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறேன்னு போறேன்னு சொல்லிக்கிது.
0: காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கிறாங்க?
3: பெரிய பொண்ணு வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிது.
0: எங்க வேலை செய்யறாங்க அவங்க?
3: ஒய்ஃப் வந்து அடுத்த வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிது.
0: ஓகே ஓகே நன்றி நன்றி. 11:55 ஆயிடுச்சு. இந்த கடைசி நேரத்தில் நிறைய நேர்களுக்கு வந்து கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால பேச முடியாத சூழல். இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா மதுஸ்ரீ அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தீபாவளி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நானும் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். திரும்பவும் 1 மணிக்கு அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுது நான் ஆர்ஜி தமிழ்வழி. கேட்டினை திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள், கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானியக்குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும்

பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான இபிஜி பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

மன்னிப்பு. இந்த வார்த்தை ஒரு தாரக மந்திரமாக தான் இருக்குல்ல. மன்னிப்பு கேட்குறது கட்டாயம்னு நான் சொல்லலைங்க. சில உறவுகளை இறுக்கி பிடிக்க இந்த மன்னிப்பு அப்படின்ற மேஜிக் வேர்ட் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தவறு நடக்கிற இடத்துல தவறாக பற்றி யோசிக்காமல் மன்னிப்பு கேட்குறது ரொம்ப சரி. ஆனால் தவறே இல்லாத இடத்துலலாம் நாங்கள் கேட்குறோமே அப்படின்னா அது காலத்தின் கட்டாயம், ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. இது உங்கள் அன்பு தோழி திவ்யா உங்கள் கூட பேசுகிறதுக்காக வந்தாச்சு. நேரம் 12:06 ஆயிட்ருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்? நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், நினைவு தெரிஞ்சு நீங்கள் முதல்ல பார்த்த படம், அதை பற்றி தான் எங்கிட்ட சொல்ல போகிறீங்க. தியேட்டருக்கு போய் பார்த்ததா இருக்கலாம், இல்லை அப்போல்லாம் வந்து கொட்டகைன்னு சொல்லுவாங்களா, அங்கே போய் பார்த்துருப்போம். இல்லை பல இடங்களில் வந்து அந்த படம் பார்க்குற சூழ்நிலையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நீங்கள் முதல்ல பார்த்த படம், அதை பற்றி தான் என் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. நானுமே வந்து அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை பற்றி உங்ககிட்ட நிகழ்ச்சியுடைய இறுதியில் நான் சொல்கிறேன். நீங்களும் பேசணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-00554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காம முன்னாடி 044 சேர்த்துக்கோங்க.

0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சிக்காக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களுக்காக மட்டுமே. ஆண்கள் நீங்களும் பேசலாம். எப்பனா அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கு, அதுல நீங்க நிச்சயமா பேசலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி பெண்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் கொடுக்கலாமே. சரியா, நிகழ்ச்சியில முதல் நேயர் யார் அப்படின்றத பாக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? கலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கலா. சொல்லுங்க, எந்த படம் முதல் முதல்ல பாத்தீங்க? இப்போ ஞாபகம் இருக்குல்ல? சூப்பர் சூப்பர் கலா, நன்றி. ஓகே கலா, நன்றி. ஓகே நேயர்களே, நீங்களும் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். முதல் முதல்ல பார்த்த படம், அந்த படம் பார்க்கும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னா இந்த படம். சொல்லுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க? மாலினி தேவி. என்ன படம் முதல் முதல்ல பாத்தீங்க, எங்க போய் பாத்தீங்க?
1: புதிய பூமி படம். இது வந்து டூரிங் தியேட்டர்ல போய் பார்த்தேன்.
0: அடடா,
1: அது நைட் ஷோ தான் பார்த்தோம். வயல் வழியே நடந்து போய் அந்த அது மறக்கவே முடியாது. இந்த பூச்சி, மின்மணி பூச்சி சத்தம், அந்த வயக்காட்டுல அப்படியே அந்த சத்தம், அதெல்லாம் உணர்றதான் முடியும். அந்த இருட்டுக்குள்ள செகண்ட் ஷோ பார்க்க போனோம். அப்ப வந்து அங்க பாட்டு போடுவாங்க, 10 மணிக்கு அந்த ஷோ முடிஞ்ச உடனே பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு அப்படி எவ்வளவு காற்றுல கேட்டுக்கிட்டே போவோம். நல்லா எனக்கு நல்ல நாவம் இருக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, அங்க உண்மையா அது வந்து அப்பதான் போட்டுருந்தாங்க அந்த டூரிங் டாக்ஸ் வந்து. அது நாங்க போற ஊருக்கு போற வழியில இருக்கோம், அதுல தாண்டி போனோம். அதுல ஆலமரங்கள் எல்லாம் நிக்கும். அது நைட் நேரத்துல பயமா இருக்க மாதிரி தெரியும். அம்மா கையை பிடிச்சுக்கிட்டே போவோம். அங்க போய் மணல் கூட்டி விளையாண்டி அந்த இதுல எல்லாம். அப்ப வந்து எனக்கு எங்களுக்கு காசு கிடையாது. எங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து காசு கிடையாது. ஆனா அவங்களுக்கு 25 பைசாவோ 20 பைசாவோ நினைக்கிறேன். அந்த மண்ணை கூட்டி நாங்க பாட்டு விளையாட்டு பாத்துட்டு அந்த அந்த படத்துல அது ஒரு காட்சியா எனக்கு மறக்கவே முடியாது. இந்த நம்மளுக்காக அதுல வந்து ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் உடம்பு சோம்புலன்னுட்டு அந்த மாத்திரைய சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு.
0: நீங்களும் அதை ட்ரை பண்ணீங்களா?
1: இல்ல, சும்மா வந்து கிண்டலுக்காக பேசுவானா?
0: சரி சரி.
1: அது அப்புறம் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அப்ப நீ சாப்பிடா நான் சாப்பிட உனக்கு சரியா தரும் அப்படிம்பாங்க. அது அது உண்மையில அப்பனா ஒரு விளையாட்டா தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அது ஒரு கருத்தை வச்சிருக்காங்க, நம்மளுக்கு விளையாட்டா தெரிஞ்ச மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நினைவு, நல்ல நினைவு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் மாலினி தேவி, எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே, வணக்கம். ரெயின்போ, யார் இங்க இருந்து? நிச்சயமா பாருங்களேன், டூரிங் டாக்கீஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மண்ணில் அப்படியே வந்து நல்லா கோபுரம் மாதிரி பண்ணி வச்சு அதுக்கு மேலே சுண்டல்லாம் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நினைவுகளை தான் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? ஓகே, நீங்களும் காலில் பேசணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-55544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காம முன்னாடி 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம், ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: என்ன
0: படம் பாத்தீங்க, எங்க போய் பாத்தீங்க?
2: என்ன
0: படம்?
2: ஒளிவிளக்கு.
0: ஒளிவிளக்கு.
2: அதுதான் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்ன கூட்டிட்டு போனது அந்த படம்.
0: எந்த வயசு?
2: அப்ப வந்து எனக்கு ஒரு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படமே ரொம்ப அருமையா இருக்கும்.
0: அப்பா கூட போன நினைவு வந்து

0: உங்களுக்கு இருக்குல்ல
1: இன்னும் இருக்கு. அது வந்து எங்க அப்பா என்ன வந்து எம்ஜிஆர் படம் மாத்திர ஒரு படம் போட்டு.
0: ஓ சூப்பர் சூப்பர், ஓகே. ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு நினைவு இருக்கு. அந்த படம் பார்த்தது மட்டும் இல்ல, அந்த படத்தை நம்ம யார் கூட போய் பார்த்தோம், எப்படி போய் பார்த்தோம், எந்த இடத்துல பார்த்தோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்ல. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? ஓகே, நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக காந்தாரா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. மதன் கார்கியோடைய வரிகளில் கே எஸ் ஹரிசங்கர் மற்றும் சின்மை பாடிய பாடல். தொடர்ந்து பேசலாம், கேட்டு நினைஞ்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலம்.

நேரம் 12:17 ஆயிட்டிருக்கிறேன். போஎஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த தியேட்டர்ஸ்லாம் மாறினாலுமே அந்த படத்தை நான் இந்த தியேட்டரில் தாங்க பார்த்தேன், இந்த படம் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது, நான் முதல் முதல்ல பார்த்த படம் இதுதான் அப்படின்னு பல நினைவுகளை நமக்கு அது கொண்டு வரும்ல. அப்படி நீங்கள் முதல் முதல்ல பார்த்த படம் எது? கால் பண்ணுங்க, பேசலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4 முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. அப்போ இருந்த படங்கள் தியேட்டர்

0: பேர்லாம் பார்க்கும்போது இந்த ராஜா தியேட்ரு, கமலா தியேட்ரு, தேவி தியேட்ரு, இங்கெல்லாம் போய் நாங்கள் படம் பார்த்த தெரியுமா? முக்கியமாக உதயாலலாம் எத்தனை படம் பார்த்துருக்கோங்க. அந்த ஞாபகம்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஞாபகம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மாலினி தேவி சொன்ன மாதிரி டென்ட் கொட்டாவில் போய் படம் பார்த்தது, டூரிங் டாக்கீஸில் போய் படம் பார்த்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் முதல் முதல்ல என்ன படம் பார்த்தீங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திவ்யா.
0: உங்க பேர் திவ்யா தானா?
1: ஆமா.
0: ஹை ஃபை போட்டுக்கோங்க. சரி சொல்லுங்க திவ்யா, முதல் முதல்ல என்ன படம் பாத்தீங்க?
1: நான் பார்த்தது அலைகள் ஓய்வதில்லை.
0: அடடா, ஆ சூப்பர். எங்க பாத்தீங்க?
1: லவ் பண்ற சீன் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த படமே அதுதானா?
1: அதேதான். வயசு எனக்கு மாதிரி ஆகுது.
0: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: சென்னை செங்கல்பட்டு.
0: செங்கல்பட்டுல இருந்து பேசுறீங்களா? சரி சொல்லுங்க, முதல்ல நீங்க பார்த்த படம் எது?
2: முதல்ல பார்த்தது வந்துட்டு
0: அப்பாடா.
2: ஆத்துக்கார் வீட்டுக்கு வந்து படமே பார்க்க முடியாது. ஏன்னா நாங்க தஞ்சாவூர் வண்டி கட்டி, அப்பெல்லாம் மாட்டு வண்டி தானே, மாட்டு வண்டி கட்டின்னு தான் நான் போனோம். திருமாக்க வரத்துல இருக்கோம், யாரும் போக
0: மாட்டா.
2: அப்புறம் சரி, நாங்க ஏதாவது ஊரு வீடு போனோம்னாதான் பாப்போம் நாங்க. அப்ப ஒரு தடவை திருச்சி நாம எங்க பையனை மாசமா இருந்தேன். அப்ப வந்து
0: மாட்டு வண்டி எல்லாம் கட்டிக்கிட்டு அழகா போய் டூரிங் டாக்கீஸ்ல உட்காந்துட்டு இந்த படம் பாக்குறதுலாம் அப்பப்பப்பா என்ன ஒரு நினைவுலங்க. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. ஒரு சிறிய இடைவேளை, குட்டிதான்,

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: இப்பதான் எல்லாருடைய நினைவுகளும் நான் அப்படியே தூண்டி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கால் பண்றீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுமா?
3: கவிக்ஷா.
2: கவிக்ஷா, ஹலோ.
3: ஹலோ,
2: சரி, என்ன என்ன படிக்கிறீங்க?
3: ஃபிஃப்த் போக போறேன்.
2: ஃபிஃப்த் போக போறீங்களா? பெரிய படிப்பா இருக்கே. சரி கவிக்ஷா, என்ன படம் பாத்தீங்க?
3: விஸ்வாசம்.
2: விஸ்வாசம் பாத்தீங்களா? அடடடா, ஓகே, நன்றி நன்றி. சின்ன குழந்தை கூட ஆசை வந்துச்சுங்க இந்த படம் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. நிச்சயமா நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம், ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எதை நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ள இருந்தாலுமே மைண்ட் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். இல்லப்பா, இந்த படம் தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நானும் ஒரு படம் பார்த்து பயந்து அழுதெல்லாம் செஞ்சிருக்காது. என்ன படம்ன்றது கடைசியா சொல்றேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அதையும் தாண்டி வீட்டுல போய் சொல்லிட்டு போனது, வீட்டுக்கு தெரியாம போனது, அப்புறமா ஃபேமிலியோட போய் படம் பார்த்தது, இந்த மாதிரி பல நினைவுகள் அந்த படத்தை சுத்தி இருக்கும்ல. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? 0444 298600038 அல்லது 29

5250554 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். முதல் படம் எங்க பாத்தீங்க, என்ன படம் பாத்தீங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? ஓகே, நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக அயன் திரைப்படத்துல இருந்து நான் முத்துக்குமாரோடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில கார்த்திக் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 12:29 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல் படம் அனுபவம் என்ன, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்கிருந்து? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பத்மாவதிமா. முதல் படம் என்ன பாத்தீங்க, எங்க போய் பாத்தீங்க?
2: முதல் படம் பாசமலர் படம் ஐட்டுமனாங்க. என்ன அத பார்த்தேன், சிவாஜி கணேசன், சாவித்ரி, அண்ணன் தம்பி பாசத்தை எங்க அண்ணா எனக்கு அப்படி கொடுத்தாரு.
1: சூப்பர் சூப்பர்.
2: ஆனா இப்ப எங்க அண்ணன் கிடையாது, நான் தான் இருக்கிறேன்.
1: ஓகே, ஆனா அந்த படத்தோடைய நினைவு உங்க கூடவே இருக்குல்ல?
2: ஆமாமா, நினைவுக்கு கூடவே இருக்குது.
1: நன்றிமா, நன்றி. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ,
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: அண்ணாநகர்ல இருந்து அஞ்சனா தேவி பேசுறேன்.
1: அஞ்சனா தேவி, முதல்ல என்ன படம் பாத்தீங்க, எங்க போய் பாத்தீங்க?
3: ரொம்ப சின்ன புள்ளில கேக்குறீங்களா?
1: ஆமா, முதல்ல உங்க நினைவு இருந்து நீங்க போய் பார்த்த படம்.
3: ஆமா, ரொம்ப சின்ன புள்ளைங்கன்னா அதாவது நானு வளர்ந்த காலத்துல எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் படம் தாய் சொல்லி தட்டாதுன்னு சொல்லிட்டு
1: பெரியப்பாவோட்டிக்கிட்டு
3: அப்பலயும் வந்து கதையில கதைய பெரியப்பாவ சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
1: தாய் சொல்ல தட்டாதே,
3: தாய் சொல்லி தட்டாதே முதல் படம்.
1: சூப்பர்.
3: இந்தியா சரோஜா தேவி படம் ரொம்ப, அதாவது ரொம்ப
1: வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹலோ மேம், என் பேர் ஹரிணிஸ்ரீ மேம், நான் பொர்ஷாவக்கத்துல இருந்து பேசுறேன்.
1: ஹரிணிஸ்ரீ, ஃபர்ஸ்ட் என்ன படம் பாத்தீங்க?
4: டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன் மேம்.
1: டூரிஸ்ட் ஃபேமிலி, நீங்க பார்த்த முதல் படமே அதுதானா?
4: ஆமா மேம், படத்தை பார்க்க கூடாது, இத்தனை போக மாட்டேன் அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் அப்புறம் இத்தனை போயிட்டாங்க.
1: அடடா, ஓகே. ஆனா இருந்தாலும் ஒரு நல்ல படம் பார்த்து

0: இருக்கீங்க, சூப்பர், நன்றி.
1: தேங்க் யூ மேம்.
0: வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளி என்ன படம் முதல்ல பாத்தீங்க?
1: அதுக்கப்புறம் அப்பா ஃபர்ஸ்ட் படம் கூட்டு போனது வந்து உலக சுற்றுவாளிபன். அவரு எம்ஜிஆர் ரசிகர், அதனால எம்ஜிஆர் படம் கூட்டு போனேன்.
0: சரி, நீங்க யார் ரசிகரு? வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து? ஓகே, ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி படத்தை கூட்டிட்டு போய் அவங்க படத்தெல்லாம் காமிச்சு, இல்ல இல்ல நமக்கு இந்த ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் பிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான அனுபவங்கள் நிச்சயமாவே ரொம்ப அழகுதான். வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? ஓகே சார், இது பெண்களுக்கான நிகழ்ச்சி, அடுத்த நிகழ்ச்சியில பேசலாமா? நன்றி சார். வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரி என்ன படம் முதல்ல பாத்தீங்க?
2: அதாவது கீட்டுக்கோட்டாதான், அதுக்கு பேரு இந்த ராக்சி தியேட்டரு. அதுல எங்க அம்மா அப்பா கூட கை கோர்த்துக்கிட்டு போன படங்க அரிசியா பார்த்தோம். என்னன்னா சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் படம், பாதகாணிக்கை பார்க்கும் போது நல்ல நினைவு இருக்கு எனக்கு. அப்ப 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். ஆனா அந்த படத்துல வர்ற காட்சிகள், அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து பிரிஞ்சு போறது, அதுக்கு மாதிரி அவங்க அத்தை பையனையே விரும்பி அவங்க சாவித்திரி கண்ணீர் வடிக்கிறது,
0: மொத்த கதையும் என்கிட்ட சொல்றீங்க, உங்களுக்கு அப்ப ஞாபகம் இருக்கு.
2: பக்க மாம மக்களுக்குள்ள அவங்க நேசமா இருப்பாங்க. அது வேற பிரச்சனையினால இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் முடிக்க போவாங்க ஜெமினி கணேசனுக்கு. அப்ப அவங்க வந்து அழுதுகிட்டே பாடு, எனது மலர் கொடியிலே உனது மலர் மடியிலே, எனது நிலா வெண்ணிலே உனது நிலா கண்ணிலே
0: அப்படின்னு. ராஜேஸ்வரி சூப்பர் சூப்பர், நன்றி.
2: ஆமா, அந்த பாவ நடக்கல பாட்டு, எல்லா பாட்டுமே நல்லா இருக்குங்கம்மா. வீடு வரை உறவு, அந்த பாட்டு எல்லாம் அப்படியே ஞானத்தை உண்டு பண்ணுச்சு. எல்லா வாழ்க்கையோட எத்தனை தத்துவங்களையுமே கொண்டு வந்தது அந்த பாதை காணிக்கப்படும்.
0: ரொம்ப அழகா ஒரு படத்தை பத்தி சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா.
2: நன்றி நன்றி.
0: அடடா, ஒரு படத்தை பத்தி எவ்வளவு நினைவுகள் அப்படியே சுமந்துகிட்டு இப்பவும் அந்த சந்தோஷம் நம்ம கூடவே இருக்குல்ல. தொடர்ந்து பேசலாம் அடுத்து உங்களுக்காக. உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில பா விஜயுடைய வரிகள்ல கார்த்திக் கிருஷ் மற்றும் ஹரிணி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக

0: வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 2014 ஆண்டு இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக் குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243

0: ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு படம் பார்க்க போறோம்னா அதை சுற்றி நமக்கு அவ்வளோ நினைவுகள் இருக்கும். காலம் கடந்துமே நமக்கு அது ஞாபகம் இருக்கும்ல. யார் கூட போனோம், என்ன படம் பார்த்தோம், எங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாத்தையும் எஸ் நான் தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதில் இந்த டூரிங் டாக்கீஸில் போய் படம் பார்த்தது, டென்ட் கொட்டாயில் போய் படம் பார்த்தது, இந்த மாதிரி நிறைய நினைவுகள் இருக்குது. அப்படி நீங்கள் முதல் முதல்ல படம் பார்த்த தருணம் அதை பற்றி சொல்லுங்கள். எந்த படத்தை முதல் முதல்ல பார்த்தீங்க, யார் கூட போய் பார்த்தீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய எண் 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? உங்க ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? கம்மி பண்ணியாச்சா? ஹலோ, வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, ரேடியோ வால்யூம் இன்னும் கம்மி ஆகலையே. ஓகே, ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986-00-38 அல்லது 2952-00-554 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நேரம் சொல்லும் பொழுது நான் இவங்க கூட போய் படம் பார்த்தேன், இந்த ஞாபகம் என்னால் மறக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் அந்த ஃபுல் படத்துடைய அனுபவத்தையுமே நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போய் படம் பார்த்தீங்க, என்ன படத்தை முதல்ல பார்த்தீங்க? அந்த காலம் அப்படின்னாலே MGR, சிவாஜி கணேசன் இப்படின்னு சொல்லி பல லெஜண்டோடைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் காலம் கடந்து வந்தால் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அடுத்து விஜய், அஜித். இப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்க நிறைய படங்கள் பார்க்குறாங்க. அப்படியே உங்களுடைய முதல் படம் அனுபவம் அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம்.

0: யார் இங்கிருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி, என்ன படத்தை முதல்ல பாத்தீங்க?
1: எங்க அப்பா கைய பிடிச்சுக்கிட்டே போனேன். எங்க அப்பா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு, நல்லா இருக்கும், நீ வந்து நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா என்னது அப்படின்னா, எங்க அப்பா கூட நான் மட்டும்தான் போய் பாக்க, வீட்டுல உள்ள ஒருத்தருக்கும் தெரியாது. எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல வந்து நாலு பொம்பளை பிள்ளைங்களும் ரெண்டு பையன்களும், அதனால நான் தான் இளையவ, அதனால எல்லாரையும் கூட்டு போக முடியல. அதனால எங்க அப்பா எப்பவுமே இப்படி உட்கார்ந்துட்டு அப்படி எங்க அம்மாட்ட மட்டும் நைஸா சொல்லிட்டு போயிருவாங்க. நான் பின்னாடி ஓடி போனேன். ஓடி போய் ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு டர்னிங்ல எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு, ஐயப்பா அப்படின்னு, நீ என்னதுக்கு எதுக்கு இல்லன்னா இல்லவா அப்படின்னு எங்க அப்பா கூட்டு போயிட்டு அப்பதான் பார்த்தேன். அது பிளாக் அண்ட் ஒயிட் படம்.
0: இன்னமும் இருக்குல்ல?
1: ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க அப்பா கைய பிடிச்சிட்டு போறது ரொம்ப ஸ்ட்ராங்கா, எங்க அப்பா விரல பிடிச்சாலே ரொம்ப இதா இருக்கும். இப்ப அம்மா அப்பா இல்ல எனக்கு, இருந்தாலும் எனக்கு வந்து எங்க அப்பா கைய பிடிச்ச அந்த கிரிப்பு அது இன்னும் வரைக்கும் ஞாபகம். எங்க அக்காட்டெல்லாம் வந்து பாரு நான் சினிமா பத்தினே அப்பா கூட போயிடணும்னு எல்லாரும் எங்க அப்பாட்ட கேட்க மாட்டாங்க, பயப்படுவாங்க எங்க அப்பாட்ட. ஆனா இவள மட்டும் இந்த பாருங்க
0: போயிட்டாங்க,
1: எவ்வளவு அநியாயம் இல்ல அப்படின்னு. இவ எங்க அம்மா வந்துட்டு ஏன் இப்படி கள்ளத்தனமா போய் சினிமா பத்த
0: நிச்சயமா மறக்க முடியாத ஒரு ஞாபகத்தை இப்பவும் அவங்க சுமந்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷம். நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக எந்த நீச்சல் திரைப்படத்துல இருந்து அனிருத்துடைய இசையில வாலியுடைய வரிகள்ல மோஹித் சௌஹான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. இதோட திவ்யா கிளம்புறேன். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். ஹாப்பியா, சந்தோஷமா, இதே மாதிரி அந்த படங்களுடைய நினைவுகள் அப்படியே சுமந்துகிட்டு ஹாப்பியா இருப்போம். ஓகேவா?

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சூப்பரான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு திரை காணும் நிகழ்ச்சிக்கு உங்களோடு இணைந்து உங்களை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் எதையும் பேசாமல் ஒன்றும் பண்ணாமல் நம்ம அழகாக வந்து பாடல்களை தான் கேட்க போகிறோம். அதுவும் சூப்பரான பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக வரிசையாக கற்றுட்ருக்கு. சித்ராவோட வாய்ஸில், காளிதாசனோட வரிகளில், தேவா இசையில், என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் வர இருக்குது. அடுத்தடுத்து பாடல்கள் சூப்பரான பாடல்கள் தான். கேட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்துடலாம். கேட்டடைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடல் கங்கையமரன் வரிகள்ல இளையராஜா இசையில தர்மதுரை திரைப்படத்துல இருந்து கேட்டு முடித்திருக்கிறோம். 1:12 ஆயிட்டிருக்கு. சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக தாய் மனசு திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் எஸ் ஜானகி இருவரோட குரல்ல கஸ்தூரி ராஜாவோட வரிகள்ல தேவா இசையில அடுத்த பாடல் வர இருக்கு. கேட்டிருங்கள்.
1: தொண்டையில தான்

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: கங்கை அமரனோட வரிகள்ல இளையராஜா இசையில சுனந்தா மனோ இருவரும் இணைந்து பாடிய பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு முடிச்சிருக்கிறோம். 1:23 ஆயிட்டுருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்து வரக்கூடிய பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம்

வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், GTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும்.

ஒரு மணி 34 நிமிடம் ஆயிட்டு திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாலிவுட வரிகள்ல இளையராஜா இசையில மனோஸ் வர்ணலதா இருவரோட குரல்ல சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 தான். நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல் முத்துலிங்கம் எழுதிய பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் சசிரேகா இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. செந்தூர பூவே திரைப்படத்திற்காக இந்த பாடல் வர இருக்கு. கேட்டினை திருங்கள். இது ரெயின்போ 101.4 இங்கெல்லாமே சமந்துள்ளது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, இருவரோட குரல்ல ஆர் வி உதயகுமார் வரிகள்ல இளையராஜா இசையில சின்னகவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:45 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மனோ பி சுசிலா, இருவரோட குரல்ல கங்கையமரன் வரிகள்ல இளையராஜா இசையில எங்கள் ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வரை இருக்கு. கேட்டிணைந்திருங்கள்.

வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 1:55 ஆயிட்டுக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா மனோ மின்மினி இருவரும் இணைந்து பாடிய பாடல், புலமை பித்தனோட வரிகள்ல இளையராஜா இசையில தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். திரும்பவும் வேற ஒரு நாள் சூப்பரான பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறது ஆர்ஜே தமிழ்மொழி. கேட்டினை திறங்கள் இது 1.4, இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: And now, before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar chairs Quad Foreign Ministers meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sancho border post in Rajasthan, launches Vibrant Villages program 2 in border regions of the state. Millions of pilgrims begin main ritual of Hajj pilgrimage in Saudi Arabia. And in the IPL qualifier 1, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in Dharamshala this evening. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆயிற்றுக்கு. சென்னை ஆகாஷவாணி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைஞ்சிருக்கீங்க. அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறது வானொலிக்கு 90.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90 விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல

0: நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பல முறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒலிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது

0: கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத் தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாழான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.

நேரம் 2:30 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதமாய் இசையாய் பல பாடல்கள் கேட்க போகிறோம். அதில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வானமே எல்லை திரைப்படத்திலிருந்து மரகதமணியோடைய இசையில் வைரமுத்தோடைய வரிகள் எஸ்பிபி மற்றும் கோரஸ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

உலகினை விற்று நிலவு லோகம் வாங்கலாம், நிலவினை விற்று புதிய வானம் வாங்கலாம், கவலையை விற்று

நேரம் 2:35 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸில் அடுத்த பாடல் தம்பிக்க ஒரு பாட்டு. திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேரம் 2:42 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ்ல இதமா இசையாய் பல பாடல்கள் கேட்டுட்டு அந்த வரிசையில் அடுத்ததா தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில SPP ஜானகி பாடிய பாடல் உங்களுக்காக.

நேரம் 2:50 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக புதுநெல்லு புது நாத்து திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில கங்கை அமரனுடைய வரிகள்ல சித்ரா மற்றும் உமா ரமணன் பாடிய பாடல் வந்துட்டு கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா? ரொம்ப அழகான ஒரு பாடல், சாமி போட்டு முடிச்ச திரைப்படத்துல இருந்தான் கேட்க போறோம். நேரம் 2:55 ஆயிட்டு இருக்கு. கங்கை அமரனுடைய வரிகள்ல, இளையராஜாவுடைய இசையில, மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதூளு.
1: நீலவேணி, நீலவேணி, நீலவேணி, நீலவேணி, அம்மா நீலவேணி.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் ரபின் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரையின் 2ம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. எஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திவ்யா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய ரெயின்போவில் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி நுரையீரல் நிபுணரான டாக்டர் ஜி கே பாலாஜி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம்.
2: ஓகே டாக்டர். டாக்டர் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நார்மலே ஒரு கவுண்டர் கொடுத்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். புண்பட்ட இதயத்தை புகையிலை விட்டு ஆற்றுவேன்னுவாங்க, ஆனால் அது உண்மையாகவே ஒரு பொய்யான விஷயம் தானே?
3: ஆமாம், இன்னும் புண்ணாக தான் போகுமே தவிர அது ஆறி போகாது. புண்பட்ட இதயத்தை தயவுசெய்து புகையை விட்டு ஆற்றாதீங்க, மேலும் தான் புண்ணாக போகும்.
2: ஓகே ஓகே. ஸோ புகையிலை பற்றி தான் டாக்டர்கிட்ட பேச போகிறோம். நேயர்களே, நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கலாம். 2986-00-38 அல்லது 2952-55-54 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காமல் முன்னாடி 0444 சேர்த்துக்கோங்க. ஸோ டாக்டர், புகைப்பிடித்தல் நுரையீரலை எப்படியெல்லாம் பாதிக்கும்?
3: ஸோ புகைப்பிடித்தல், இப்போ ஸ்மோக்கிங் என்ன பண்ணுன்னா, லங்ஸில் இருக்க டிஷ்யூஸை போயிட்டு, எப்படி நம்ம ஒரு காயம்

0: அடிபட்டதுன்னு ஒரு காயம் உண்டாக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த புகை போயிட்டு ஒவ்வொரு திசுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக காயப்படுத்த ஆரம்பிச்சோம். காயப்படுத்த ஆரம்பித்து அதிலிருந்து நிறைய சளியை உருவாக்கும், மூச்சு திணறலை உருவாக்கும், கேன்சர் போன்ற நோயை உருவாக்கும். ஸோ இட் மேக்ஸ் இன்ஜுரி டு த டிஷ்யூஸ் ஆஃப் த லங். ஸ்மோக்கிங்கில் இருக்கிற ஏகப்பட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய லங் டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு, அஃபெக்ட் பண்ணதுனால வர பாதிப்புகள் நமக்கு ரொம்ப நிறையா இருக்கும்.
1: ஓகே ஓகே டாக்டர், நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஓகே, நேர்களே நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், ஒரு நாள்ல ஒரு சிகரெட் மட்டும் பிடிச்சா போதும் அப்படின்னு சில பேர் சொல்வாங்க, அதை எப்படி பாக்குறீங்க டாக்டர்?
0: ஒரு நாள்ல ஒரு சிகரெட் பிடிச்ச போதும்னா, கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஆட் பண்ணாலும் இல்ல மொத்தமா விஷத்தை ஆட் பண்ணாலும் விஷம் விஷம்தான். அதனால ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு வர்றதும் ஆபத்து தான். ஸோ புகையிலை இல்ல குடிப்பழக்கம் எதுவா இருந்தாலும் சுத்தமா விட்டுறதுதான் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.
1: ஓகே ஓகே டாக்டர். வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? நேர்கள் ட்ரை பண்றாங்க, லைன் தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே நேர்கள், நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். நம்ம கூட புகையிலை பத்தி பல விஷயங்கள் பேசுறதுக்காக நுரையீரல் நிபுணரான டாக்டர் ஜி கே பாலாஜி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, கேக்குதா?
2: கேக்குது கேக்குது.
1: ஓகே டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
0: வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க.
2: புகை நம்ம எதிர்க்க உள்ளவங்க புடிச்சு நம்ம முன்னாடியே பிடிக்கிற மாதிரி இருக்கு சார். அந்த காற்றெல்லாம் நமக்கு தான் சுவாசிக்கிறோம்,
0: ஒரு நல்ல பாதிப்பு உண்டாக்கும். எப்படி ஸ்மோக்கிங் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு மாதிரியே, இந்த ஸ்மோக் பண்ணி விடுறவங்க, வெளியில விடுறவங்க, பக்கத்துல இருந்து ஒரு டீ கடையில தொடர்ந்து வேலை செய்யறவங்களோ இல்ல அந்த கடையில இருக்கிறவங்களோ இல்ல பொது இடத்துல ஸ்மோக் பண்ணி நம்ம அதை சுவாசிக்கிற நேரத்துலேயோ, வீட்டில் இருக்கும்போது குழந்தைகள், அதாவது அப்பா பிடிப்பார், குழந்தைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, இப்போ இவங்கெல்லாம் அதை சுவாசிக்கிறதுனாலையோ கண்டிப்பாக அதே அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து அவங்க சுவாசிக்கும் பட்சத்தில் அதே அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எஸ்பெஷலி இந்த கேன்சர் போன்ற நோய்களை கூட அது உருவாக்கும். சிஓபிடி, பிராங்கைட்டிஸ், தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வர்றது, இது எல்லாத்துக்குமே அது வழிவகுக்கும். அதனால பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது ஸ்மோக் பண்ணி மற்றவங்களுக்கு விடுறதும் ஆபத்து தான். சார், அவங்க இருமிக்கிட்டே இருக்கிறது சில நேரத்தில் இன்ஃபெக்ஷனால இருந்ததுன்னா அது உங்களுக்கும் பரவும். இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வெறும் சிகரெட் பாதிப்புனால வெறும் ரெண்டு டைப் இருக்கு. இன்ஃபெக்ஷனாலையும் அவங்க தொடர்ந்து இருக்கலாம், இல்லை வந்து சிகரெட் பாதிப்புனாலையும் தொடர்ந்து இருக்கலாம். சிகரெட் பாதிப்புனால இருக்கும்போது அது அவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும். பட் அது இன்ஃபெக்ஷனால வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், அப்படி வரும் பட்சத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை அவங்களை சார்ந்தவங்களுக்கோ அது பரவும்.
2: நன்றி சார், வணக்கம். தெளிவாக இருந்துச்சு உங்க பதில்.
0: தேங்க்யூ சார, தேங்க்யூ தேங்க்யூ.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே டாக்டர், பாசிவ் ஸ்மோக்கிங் பத்தி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த இ சிகரெட் அப்புறம் வேப்பிங் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது வந்து பாதுகாப்பானதா டாக்டர்?
0: இ சிகரெட் சிகரெட் ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்த விஷயம் தான் இ சிகரெட். பட் அதுலேயுமே கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல் ஃபார்மேட், கிளைகோல், நிக்கோட்டின்ஸ், இதே தான் இருக்கு.
1: ஓகே,
0: சிகரெட் ஸ்மோக்கிங் மாதிரியான பாதிப்புகளை அதை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து இந்த சிஓபிடி மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கும், நுரையீரல் கேன்சர் மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கும் அது நிறைய பாதிப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதன் பற்றிய ஸ்டடிஸ் இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறதுனால அதை பற்றினுடைய ஆராய்ச்சிகள் இன்னும் வர வேண்டியது இருக்குது. பட் அந்த கண்டென்ட், உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம், அதில் இருக்கிற கெமிக்கல்ஸும் நிக்கோட்டின்ஸும் இதே பாதிப்பை ஏற்படுத்துறது, பர்டிகுலராக ஹார்ட்டுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு, நரம்பு மண்டலத்துக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.

0: ஓகே ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், ஊர் பக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: சார் கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா?
1: சத்தமா பேசுறேன். ஊர் பக்கம் சுந்தரேசன்.
0: சுந்தரேசன் டாக்டர் இருக்காங்க, கேளுங்க.
1: கேளுங்க மேடம்.
2: வணக்கம் சுந்தரேசன் சார், சொல்லுங்க.
1: வணக்கம் டாக்டர். இந்த நுரையீரல்ல வந்து கடி இருக்கு, டை ஆயிடுச்சுன்றாங்க. அது அப்படி இருந்தா அதை நிமிவு போட முடியாது, காப்பாற்ற முடியாது.
2: சரி, என்ன சளி அப்படிங்கிறது இருக்கு, நுரையீரல்ல சளி வருது, நூற்றுக்கணக்கான சளி டைப் இருக்கு. அதுல வந்து
1: ஒய்ஃபு தான் சார் இறந்துட்டாங்க, அதை பற்றி கேட்க வேண்டிய.
2: அதுல வந்து நம்ம வந்து நிறைய டைப், அவங்களுக்கு என்ன டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம்.
1: எண்ணெய்ஸ்கோப்லாம் போட முடியாதுன்றாங்க அவங்க இறக்கும் போது. அதனால அதுக்கு எதுவும் சால்வேஷன் எதுவும் இல்லைங்களா சார்?
2: இல்லை, அது என்ன என்ன கிருமின்னு சொன்னாங்களா, எதனால என்ன பாதிப்புன்னு சொன்னாங்களா?
0: சின்ன வயசுலயே இந்த புகைப்பிடிக்கிறதுக்கான பழக்கம் அதிகரிக்கிறது, ஏன் டாக்டர் இப்படி?
2: இது பியர் குரூப் அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னுடைய என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கும் போது, முதல் சிகரெட்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சிகரெட்னு பற்றி சுவைன்னு தெரிஞ்சதில்லை, ஒரு ஸ்டைலுக்காகவோ அந்த பியர் குரூப் என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவோ அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எடுத்த உடனே என்ன பண்ணும், அதில் உள்ளே இருக்கிற நிக்கோட்டின் பார்த்தீங்கன்னா அந்த டோப்பமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல்ஸ், அந்த டோப்பமைன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு சந்தோஷமான ஒரு மூடு எலிவேஷன் மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொடுக்கும். ஸோ ஒரு நார்மலாக கொஞ்சம் டல்லாக இருந்தோம்னா அது மூடு, நம்ம சிரிக்கும் போதே அந்த டோப்பமைன் நிறைய செக்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். இதை வந்து நம்ம நேச்சுரலாக சிரிக்கிறதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக இதை க்ரியேட் பண்ணும். ஸோ அவங்க அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா இருக்கேன்னு அவங்க அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பியர் குரூப் என்ஜாய்மெண்ட் பிகேம்ஸ் அடிக்ஷன். அது வந்து ஒரு ஜாலிக்காக ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பெரிய அடிக்ஷனாகும். அந்த அடிக்ஷன் அவங்களுடைய ஹெல்த்துக்கு பாதிக்கிற ஒரு விஷயமாகவும் மாறிடுது.
0: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. நம்ம கூட நுரையீரல் நிபுணரான டாக்டர் ஜி கே பாலாஜி அவர்கள் தான் இருக்காங்க. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் May 31st அன்னைக்கு வேர்ல்ட் நோ டுபாக்கோ டே. அதை பற்றி பல விஷயங்கள் விழிப்புணர்வுக்காக டாக்டர் நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முன்னாடி மறக்காமல் 044 சேர்த்துக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் RV உதாவுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 3:17 ஆயிட்டிருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நம்ம கூட டாக்டர் ஜி கே பாலாஜி அவர்கள் இருக்காங்க. ஸோ நுரையீரல் சம்பந்தமா பல விஷயங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். முக்கியமா உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி தான் டாக்டர் நம்ம கிட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம். சந்திரன் பேசுறேன்.
0: டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம் சந்திரன் சார், சொல்லுங்க. வணக்கம்
1: டாக்டர். எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்ன ஸ்மோக்கிங் பண்ணிருந்தேன்.
2: ஓகே.
1: ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்பறம் விட்டுட்டேன். 10 வருஷம் ஆயிடுச்சு.
2: சரி.
1: ஒரு கொரோனா வந்தது, லங்ஸ் பாதிச்சுப்பட்டது.
2: சரி.
1: பாதிச்சுப்பட்டது அப்பத்திலிருந்து லங்ஸ்ல சளி வந்துங்கிறது.
2: இந்த ஸ்மோக்கிங் நீங்க விட்டு எத்தனை வருஷம் சிகரெட் பிடிச்சிருப்பீங்க சந்திரன் சார்? கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். 10 வருஷங்கள்னாலும் இன்னும் வருஷங்கள் கடக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு. சரி, இப்போ இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் வருது அப்படின்னா அது வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி இருக்கு. நிமோனியா தடுப்பூசி, அது மாதிரி ஃப்ளூ தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இந்த நிமோனியா ஃப்ளூ தான் வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிற கிருமிகள். ஸோ அந்த தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுக்கான இன்ஃபெக்ஷன் ரேட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் சிவியராக இருக்கிற ரேட்டும் கொஞ்சம் நல்லாவே குறையும். அதே மாதிரி பொதுவாக வந்து பொது இடங்கள், ஒரு திருமணமோ இல்லை வந்து கோயிலோ அந்த மாதிரி இடங்களில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு நல்லதாக

0: ஓகே, ஏற்கனவே ஏற்கனவே உங்கள் லங்ஸ் நுரையீரல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ
1: ஆமாம்
0: அதனால
1: ஆமாம்
0: சாதாரண இன்ஃபெக்ஷனும் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். தடுப்பூசிகள் போட்டுக்கோங்க, மாஸ்க் அணிஞ்சுக்கோங்க. புகை, இப்போ புகைனா மற்ற வேறு யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஹோமும்
1: நான்
0: இல்லை
1: இல்ல
0: வீட்டில் அடுப்பு
1: நான்
0: அந்த மாதிரி இதுலேருந்தும் கொஞ்சம் தள்ளி இருங்க.
1: ஓகே
0: ஓகே,
1: ஓகே தேங்க்யூ.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: வணக்கம், ரெயின்போ யாருங்கிறது?
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: டாக்டர் இருக்காங்க, பேசுறேங்க சந்திரசேகர்.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். முதல் கேள்வி, இந்த நுரையீரல் தொற்று இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ்ல சிலருக்கு தான் வரும் அந்த கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. நுரையீரல்ல தொற்று ஏற்படுவதற்கு என்ன காரணம், அது ஒன்னும். டாக்டர், இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, சோ அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது பாதிப்புனாலதான் அது ஆஸ்மாவே வெளிப்படுது, அந்த சுவாச குழாயினுடைய இதுன்னு. அதுல வந்து பஃப் மாதிரி சிலருக்கு எடுத்துக்கிறாங்க டாக்டர். சோ அந்த பஃப் எடுக்கிறது அப்படிங்கிறது லைஃப் லாங்கும் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எது காரணம், அந்த பஃப் வந்து லங்ஸ்ல என்ன பண்ணும் சோ தட் அதை எடுத்துக்கிட்டாதான் அவங்க லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா லீட் பண்ற மாதிரி இருக்கும்.
0: இப்போ இந்த ஆஸ்மா என்ன, அதில் நிறைய டைப் இருக்கு. ஒரு இன்ஃபெக்ஷன் வீசிங், ஆஸ்மா வேறு வீசிங் வேறு. வீசிங்கிறது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வரலாம். இப்போ வந்து சில பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக போவாங்க உள்ளே, ஒரு தொட்டி அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது திடீர்னு மூச்சு அடைச்சி வெளியில் வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ், ஒரு பெரிய அலர்ஜி கொடுத்துரும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வீசிங் மாதிரி தொந்தரவு ஏற்படுது, அப்புறம் நம்ம அதை சரி பண்ணுறோம். இதுவே ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அது தொடர் நிகழ்ச்சியாக நடக்கும். ஒரு சாதாரண தூசு ரோட்டில் போகும்போது நமக்கெல்லாம் ஒத்துக்குதுன்னா அவங்களுக்கு ஒத்துக்காமல் போகும். ஏன் ஒத்துக்காமல் போகுது? ஜெனட்டிக் நேச்சர். ஒரு சிலர் கருப்பாக இருக்காங்க, ஒரு சிலர் சிவப்பாக இருக்காங்க, இது எதனால அப்படின்னும் போது அது ஒரு ஜீன் நேச்சர். அந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் நேச்சர் மாதிரி அவங்களுக்கு அந்த ஜீனில் இருக்கிற சேஞ்சஸ்னால இந்த தூசு மாசு புகை இதெல்லாம் படும்போது அவங்களுக்கு அது ஒவ்வொரு தடவையும் அது படும்போது நுரையீரலில் அது அந்த நுரையீரல் பாதை சுவாச குழாயை சுருக்கிடும். ஸோ நார்மலாக போகிற பாதை ஒரு 10 மில்லிமீட்டர் இருக்குன்னா அது ஒரு 2 மில்லிமீட்டர் ஆகிடும். அப்படி போகும்போது காற்று சரியாக போகாது, நம்ம சுவாசிக்கிற காற்று போகலைன்னா மூச்சு. அதுதான் அதுதான் அதுதான் எக்ஸாக்ட்லி நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இந்த பஃப் எடுக்கும்போது அது மறுபடியும் அது நான் 2 மில்லிமீட்டர்லேருந்து ஒரு 5 மில்லிமீட்டராகவோ 6 மில்லிமீட்டராகவோ பெருசாகும். அப்போ காற்று நமக்கு போகும். ஸோ இப்படி ஜெனட்டிக்காக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு சுகர் வந்தவங்க வாழ்க்கை ஃபுல்லாக டிபி மாத்திரை சுகர் மாத்திரை போடுறாங்களோ பிபி வந்தவங்க போடுறாங்களோ அது மாதிரி இவங்க தொடர்ந்து கொஞ்சம் தேவைப்படும் போதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது சுகர் மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எப்படி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஆஸ்மாவை இந்த பஃப் மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். உங்களுடைய ரெகுலரான வாழ்க்கையை அது வந்து பாதிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அதில் செஞ்சுக்கலாம். நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷன் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிட் டைமில் கோவிட் தவிர வேறு எந்த இன்ஃபெக்ஷனும் வரலை. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கோவிட் தான் அதிகமாக பரஞ்சு. ஏன்னா அதனுடைய ஸ்ப்ரெட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, மற்றதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மூணு விஷயம் நம்ம அப்போ பண்ணோம். கை அடிக்கடி கழுவணும், பொது இடங்களில் கூடுறத வந்து அவாய்ட் பண்ணோம், மாஸ்க் போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த மூணு விஷயங்கள் பண்ணாலே நுரையீரல் தொற்று இருக்காது. இந்த மூணு விஷயங்கள் நம்ம ஜாக்கிரதையாக அஜாக்கிரதையினால இருக்கிறது. நம்ம கை கண்ட இடத்துல வச்சுட்டு குழந்தைகள்லாம் பார்த்தா எடுத்து வாயில் வச்சுருவாங்க, இல்லை மூக்கில் வச்சுருவாங்க. நம்மளுமே அது எப்படியாவது ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி ஒருத்தர் டக்குன்னு தும்முவார், தும்மல் போடுவார், மாஸ்க் இருக்காது, நம்மக்கிட்ட அது பரவிடும். இப்போ டிபி இருக்கவங்களும் அந்த மாதிரி தான், பொது இடத்துல இரும்புவாங்க, கிருமிகள் தொற்று பரவும். ஸோ இது பரவாமல் தொற்று அதிகமாக நம்ம பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த மூணு விஷயங்கள்: கையை ரெகுலராக கழுவணும், மாஸ்க் அணிஞ்சுக்கணும், பொது இடங்களில் நம்ம கூடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
2: நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்லிவிட்டு நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க டாக்டர். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சென்னையில
0: நெஞ்சு பகுதியில சொல்றீங்களா எங்க சொல்றீங்க?
4: கீழே கீழே சார், வயிற்று கீழே.

0: கீழே சைட்ல வரும் பாத்தீங்களா,
1: வயிற்றுக்கு கீழே நீங்க இது குடல் சம்பந்தப்பட்ட டாக்டர் நம்ம பார்க்கணும், அதுக்கு வலி எந்த அளவுக்கு இருக்கு
0: பாத்துட்டேன் சார். எதுக்குமே வந்து ஒரு எதுவே கிடையாது சார். யாகப்பட்ட டேப்லெட் சாப்பிட்டேன்.
1: நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா?
0: இல்ல இல்ல சார், அதெல்லாம் இல்ல.
1: சிகரெட் பிடிக்க மாட்டீங்க இல்லையா? சோ ஸ்கேன்லாம் எடுத்து பாத்தீங்களா? இது ரிலேட்டடா?
0: ஸ்கேன் எடுக்கல, எழுதி கொடுத்தாங்க. அது ஏற்கனவே வந்து எண்டோஸ்கோப்ல எடுத்து பார்த்தேன். அதான் வந்து
1: ஸ்கேன் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரையா இருக்கும். ஏன்னா உள்ள ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா நமக்கு அதுல இருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சோ ஸ்கேன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அட்வைஸ் பண்ணுவேன் நானு.
2: தேங்க்யூ சார். வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ண முடியுமா?
3: மூடுவாண்டியில இருந்து மிஸ்டர் மணிமாசன் பேசுறேன் நானு. ஹலோ
1: ஹலோ, வணக்கம் சார்.
3: ஆஸ்துமா இருக்குமா? ஆஸ்துமால நிறைய பஃபுங்க எல்லாம் வந்திருக்கு. நிறைய பஃபுங்க, இந்த சோட்டா காப்பு, அந்த கேப்சூல்ஸ் எல்லாம் வாயில வச்சு உரியறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எதனால மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? இந்த பஃப்ன்றது நிறைய சிப்ரா கம்பெனில நிறைய கொடுத்துருக்காங்க டாக்டருங்க.
1: சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் முதுக்கு முன்னால் கேட்டிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சுகர் வந்திருக்கு அப்படின்னா நிறைய சுகர் மாத்திரையோ இன்சுலினோ அவங்க தொடர்ந்து எடுத்திருக்காங்க, எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்மா பிரச்சனை வருது அப்படின்னும் போது வேற எப்படி நம்ம சுகர் மாத்திரையை கொடுக்கணுமோ அந்த மாதிரி இந்த மூச்சுத்திணறல் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் அந்த பஃப் மாதிரி விஷயங்களோ இல்லை இந்த ரோட்டா கேப்ஸ் மாதிரி விஷயங்களோ எதுவும் உங்கள் மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா அது உங்கள் நுரையீரலில் ரொம்ப சுருக்கி மூச்சுத்திணறலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தவிர நம்ம வெறும் இப்போது வெறும் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அது சரியாகும் அப்படின்னா அந்த நேரத்தில் சரியாகும். ஆனால் மறுபடியும் உங்களுக்கு அந்த அலர்ஜி ரிலேட்டட், இப்போ வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்கீங்கன்னா அந்த புகைப்படுறதோ இல்லை ஒரு தூசு அதிகமாக படுறதோ, இது ஒரு ஒவ்வாமை நோய். மறுபடியும் அது படும்போது மறுபடியும் உங்களுக்கு அந்த மூச்சுத்திணறல் வரணும். ஸோ அது மறுபடியும் வரக்கூடாதுன்னா அதெல்லாம் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நம்ம வந்து அது என்ன உங்களுக்கு ஒவ்வாமை ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா இது மறுபடியும் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
2: ஓகே, தேங்க்யூ டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. புகைப்பிடிப்பவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் டாக்டர்?
1: புகைப்பிடிக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இது வந்து நமக்கு தொந்தரவாது. ஏன்னா முதல்ல பிடிக்கும் போது அது ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி. பட் வருஷ கணக்கில் குடிச்சிறவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு தொடர் இருமல், எதுக்காக இருமுறோம்னு தெரியாது. ஸோ நிறைய டாக்டரையும் போய் பார்த்துட்டே வருவாங்க, டாக்டர் மாத்திரை கொடுப்பார், ஆனால் அந்த இருமல் குறையாது. இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும், சளி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மோக்கிங் வந்து நுரையீரல் திசுக்களை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது, அதை பாதிக்க ஆரம்பிச்சோம். திசுக்கள் பாதித்ததுனால அவங்களுக்கு இருமலும் அந்த சளியும். இப்போ இன்ஃபெக்ஷனால் வர சளின்னா டாக்டர் மருந்து கொடுத்துருப்பார், அது சரியாயிருக்கும். ஆனால் இது வந்து நுரையீரல் ஸ்மோக்கிங் சிகரெட் புகை ஏற்படுத்த பாதிப்புனால அது தொடர்ந்து அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர் இருமல், தொடர்ந்து இருக்கிற சளி, இது வந்து அது இந்த ஸ்மோக்கிங்னால பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஆரம்ப அறிகுறி. மூச்சு திணறலும் மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கும்.
2: ஓகே ஓகே டாக்டர். நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 298600038 அல்லது 295205554. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. புகையிலை தொடர்பான பல விஷயங்கள் நிபுணர் டாக்டர், நுரையீரல் நிபுணர் டாக்டரான ஜே கே பாலாஜி அவர்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர், புகை பிடிக்கிறதால நுரையீரல் பாதிக்கும்னு நமக்கு தெரியும், அதோடைய ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் டாக்டர்?
1: ஸ்டேஜஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் குடிக்கிறீங்க அப்படிங்கிற போது தான் அதனுடைய ஸ்டேஜ். 10 வருஷம் குடிக்கிறீங்க, 20 வருஷம் குடிச்சிருக்கேன், 30 வருஷம் குடிச்சிருக்கேன், 40 வருஷம். அதே மாதிரி அந்த சிவியரிட்டி ஸ்கோரிங், இப்போ அதனுடைய நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்மாவில் அந்த நுரையீரல் போகிற சுவாச பை குழாய் வந்து அடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த சுவாச குழாய் எப்படி அடைக்குதோ அது மாதிரி சிகரெட்னால, இப்போ அது வந்து அலர்ஜினால் வருது, ஓமைனால் வருது, இந்த புகை வெளியிலேருந்து வர்றதுனால. இப்போ இது நம்ம உள்ளே நம்மளே இழுக்கிறோம். ஸோ அந்த திசுக்களை டேமேஜ் பண்ணி அந்த சுவாச குழாயை சுருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த சிவியரிட்டி வந்து 80% தான் இப்போ 80% ஃப்ரீயாக இருக்குது பரவாயில்ல, இப்போ வந்து 60% தான் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ 40% தான் ஃப்ரீயாக இருக்குது, இப்போ 20% தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த 40% வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிவியரான மூச்சுத்திணறல் நடந்தால்

0: பாத்ரூம் போனாலே மூச்சு வாங்குறது,
1: ஓகே.
0: சாப்பிட முடியாமல் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே டாக்டர், முக்கியமான ஒரு கேள்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த புகைப்பிடிப்புடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் டாக்டர்?
0: ஸோ பெண்கள் இப்போது நிறைய இப்போ நம்மளே பார்க்குறோம், கொஞ்சம் அவங்களும் புகையிலை பிடிப்பது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பாதிப்பு எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு தான் இருக்க போகுது, பாதிப்பு எல்லாருக்குமே ஒரே அளவு. இதில் பர்டிகுலராக பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள், அவங்க குழந்தை மகப்பேறு, இது இதில் வந்து பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க மகப்பேறு பாதிக்கப்படும், குழந்தை உருவாகிறது அந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், அதுலேயுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை குழந்தைகள் இருக்கும்போதே, குழந்தை இருக்கும்போதே, அதாவது வயிற்றில் கருவு இருக்கும்போதே அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா, அதனால் அந்த வயிற்றில் இருக்க குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். குழந்தைகள் ஸ்மோக்கிங் அப்படின்றது, குழந்தைகள்னா பள்ளி செல்லும் சிறுவர்கள், அவங்க வந்து தனியாக, குழந்தைகள் யாரும் பெருசாக புகைப்பிடிக்கிறது இல்லை. பட் பெரியவங்கள்ட்டேருந்து அவங்கள்ட்ட அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் சொன்னேன், அதனால அவங்களுக்கு இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த அலர்ஜி, ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இந்த சின்ன வயசுலேயே அவங்க இந்த எக்ஸ்போஷர் அதிகமாகிறதுனால அவங்களுக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளமோ, ஆஸ்மா ப்ராப்ளமோ, இல்லை இந்த கேன்சர், யங் ஏஜில் வர கேன்சர்ஸோ அவங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது.
1: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களை நீங்களும் டாக்டர் கிட்ட கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில உயிரே திரைப்படத்திலிருந்து ஏஆர்ரஹ்மானுடைய இசையில வைரமுத்துடைய வரிகள்ல உன்னிவேணன் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டறிஞ்சிருங்க.

0: நேரம் 3:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே, அதாவது May 31st இந்த டே வந்து அனுசரிக்கப்படுது. இதுக்காக நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் டாக்டரான ஜி கே பாலாஜி அவர்கள் இருக்காங்க. புகையிலை தொடர்பா பல விஷயங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி பல கேள்விகளுக்கு அவருடைய பதில்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நேயர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 298600038 அல்லது 295205544 இந்த நம்பருக்கு முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. டாக்டர், சிகரெட் நமக்கு தெரியும், இதை தாண்டி ஹுக்கா, இன்னும் பல வகையான புகையிலை பொருட்கள்லாம் இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லை இது பாதுகாப்பானதா?
1: பாதுகாப்புன்னு கண்டிப்பாக ஒரு கேள்விக்கு அங்கே இடமே இல்லை. இது எல்லாமே கண்டிப்பாக பாதிப்பு. ஹுக்கா போன்ற விஷயங்கள், வெகைன் நுரையீரல் கேன்சர், த்ரோட் கேன்சர், நாக்கு டங் கேன்சர்ஸ், இந்த மாதிரி கேன்சர், லங் கேன்சர், எல்லா கேன்சரும் அதுவும் இந்த மாதிரி சிஓபிடி பாதிப்புகளை ஏற்படுத்தும். நரம்பு மண்டலத்தை பாதிக்க ஏற்படுத்தும், ஹார்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த புகையிலே சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த பேஸ் பார்த்திங்கன்னா அந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் கொண்டு வரதுலேருந்து மெட்டீரியல், அது உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். எந்த புகையிலையுமே உடம்புக்கு நல்லது அப்படின்ற புகையிலை இல்லை.
0: ஓகே ஓகே டாக்டர். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஆ ஹலோ, என் பேர் ஹேம்லதா, சென்னையிலேருந்து பேசுகிறேன்.
0: ஹேம்லதா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: தொடர்ந்து அது எதுக்குன்னா வந்து ரைட் ரைட் மிடில் லோபுல வந்து ஒரு சின்ன இது மாதிரி தெரியுது, ரைட் சைட்ல ரைட் அடைப்பு மாதிரி தெரியுது. அது எக்ஸ்ரே செஞ்சதுக்கு அப்புறமா அது அது அதே மாதிரி பிசியோதெரபி பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவனுக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் தான் லைட்டா குறைஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மந்த் மே மந்த் தான் பிரோங்கோஸ்கோபி பண்ணாங்க.
1: அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். இல்ல அது

0: ஒரு சில நேரத்தில் இது ஒரு பர்டிகுலர் இது அட்ரீசியான்னு சொல்லுவோம். இப்போ எப்படி ஒரு ஒரு ஒரு ஒரு விரல், இப்போ நம்ம 10 விரல் எல்லாமே நல்லாயிருக்கும், ஒரு விரல் மட்டும் கொஞ்சம் அந்த சுண்டி போயிருக்கும், இல்லை ஒரு விரல் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த பிராங்கஸில் நிறைய இருக்கும். சின்ன பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கலாம் மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். குழந்தைகளில் அது பார்த்திங்கன்னா அது எப்பயுமே நேரோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் தான் நேரோவிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் இப்போ பண்ணுற ஃபிசியோதெரப்பி இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணலாம். பண்ணுறதோடு சேர்ந்து குழந்தைக்கு நல்லா விளையாட வைங்க, நல்ல நேச்சுரல் எக்ஸசைசஸ். இப்போ விளையாட்டெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல், ஒரு ஃபுட்பால் விளையாடுறதோ ஒரு பேட்மிண்டன் விளையாடுறதோ அதெல்லாம் நேச்சுரலாகவே அவங்க லங் ஃபிட்னஸாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் போடுங்க. தேவையான இது தடுப்பூசிகள், இந்த இப்போ குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள்லாம் எல்லாம் கரெக்டாக ஷெடியூல் படி போட்டுட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் கை கழுவுறது, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் பேசிகிட்டு இருக்கும்போது, எஃப்எம்மில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன், குழந்தைகளுக்கு கை கழுவ வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையான இடத்துக்கு மாஸ்க் போட்டுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ பிராங்கோஸ்கோப்பி பண்ணிட்டாங்க, எக்ஸ்ரேயில் அப்படி தான் இருக்குது அப்படின்னும் போது, பிராங்கோஸ்கோப்பியில் ஒன்றும் பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னும் போது நீங்களும் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நல்ல சத்தான ஆகாரம், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் குழந்தையை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம்.
1: ஓகே டாக்டர், இந்த ஸ்மோக்கிங் ரிலீவ்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா டாக்டர்?
0: ஸ்மோக் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸு பர்மனெண்ட்டாக போயிடுமா அப்படின்னு கேளுங்க. உங்கள்கிட்ட ஸ்மோக் பண்ணி இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கோ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிகரெட்னால கம்ப்ளீட்டாக இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த சிகரெட் பிடிச்சா அந்த பிரச்சனை போயிடுமா?
1: இல்லை,
0: பிரச்சனை அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ அந்த பிரச்சனை அப்படியே இருந்ததுன்னா அடுத்த சிகரெட்.
1: ஓகே,
0: அப்போ அடுத்த பிரச்சனை அப்படியே இருந்ததுன்னா அடுத்த சிகரெட். ஸோ போகிறது பிரச்சனை கிடையாது இல்லையா, இப்படி இப்படி ஸ்ட்ரெஸ் போகும்.
1: ஓகே ஓகே.
0: ஸோ ஒரு ஒரு நம்ம மெத்துன்னு இல்லை, யாராவது நம்மளை வந்து குத்த வராங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு முகத்தை மறைச்சிக்கிற மாதிரி இல்லை கண்ணை மூடிக்கிற மாதிரி.
1: ஓகே ஓகே.
0: ஸோ கண்ணை மூடிட்டிங்கன்னா அவங்களுக்கு குத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆனால் டெம்பரரியாக கண்ணை மூடிட்டா உங்களுக்கு பயம் போயிடும், ஏன்னா அவர் குத்துறது உங்களுக்கு கண்ணு தெரியல இல்லை, அதனால உங்களுக்கு பயம் போயிடும். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது, அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ஈஸியாக குத்திட்டு போயிடுவார். அதனால் அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி காமிக்கும், ஆனால் அது உண்மை இல்லை, இன்னும் அதை ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்மோக்கிங் ஹேபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும்.
1: ஓகே ஓகே டாக்டர். நேயர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்கே இருந்து? வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: பிரபு பேசுகிறேன் மேடம்.
1: பிரபு கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா?
2: ஓகே மேடம். கோயம்புத்தூர்லேருந்து பிரபு பேசுகிறேன் மேடம், கேட்குதுங்களா?
1: டாக்டர் இருக்காங்க பேசுங்க.
0: வணக்கம் சார், பிரபு சார் சொல்லுங்க.
2: வணக்கம் சார். சார் என்னோட பையனுக்கு பார்த்தோம்னா சின்ன ஒரு 2 வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து வீசிங் இருந்துச்சு, அதுக்கு வந்து பஃப் வைக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தோம் டெய்லி 1 நேரம் 2 நேரம் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ் அதை விட்டுட்டோம். இப்போ நைட்டு சில சமயம் வந்து இருமல் வருது அவருக்கு, தொண்டையில வந்து இருக்குது, ஒரு 3 o'clock 4 o'clock வந்து அவருக்கு இருமல் வருது. இது பஃபுங்க வந்து கண்டினியூ பண்ணுமா இல்ல வந்து தேவையில்லைங்களா டாக்டர்?
0: சரி, இது பஃப்பு வந்து எதுக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா சில நேரத்தில் ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ஒரு ஒரு ஒரு புகைப்பட்டு அந்த நிமிடத்துக்கு மட்டும் வர்றது அது அதோட சரியாயிடும். பட் இப்போ வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற இந்த பொல்யூஷன், நம்ம ஃபுட்டு அடல்ட்ரேஷன், இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏசி யூஸ் பண்ணுறது, நேச்சுரல் காற்று இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு இன்க்ரீஸ்டு அந்த ஒவ்வாமை நோய், இந்த அலர்ஜிஸை கொடுக்குது. அப்படி அந்த அலர்ஜி குழந்தைகள் டெவலப் பண்ணிங்கன்னா இந்த பஃப் எப்பப்போல்லாம் அந்த அலர்ஜி வருதோ அப்பப்போல்லாம் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தான் இருக்கும். இது வளரும் பட்சத்தில் அந்த இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொஞ்சம் கிடைக்க கிடைக்க இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மருத்துவர், குழந்தை மருத்துவர், நுரையீரல் சிகிச்சை அந்த மருத்துவரை அணுகி இது எந்த டைப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அது பஃப் எடுக்கிறது தேவையா இல்லையான்னு நீங்கள் உறுதிப்படுத்தி.

0: இருக்கணும்.
1: குழந்தைகளுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின் போடலாமா சார்? இந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஒருவேளை இருக்கும்போது ஃப்ளூ வேக்சின் போட்டால் நல்லதுங்களா? இது இயர் பை இயர் வந்து
0: நீங்க அது வந்து நம்ம இப்போ குழந்தைகளுக்கு என்னும் போது நம்ம பீடியாட்ரிக் இம்யூனைசேஷன் ஷெடியூல் இருக்கு, குழந்தைகள் தடுப்பூசி இருக்கு இல்லையா?
1: ஆமாம்,
0: அது நீங்க ப்ராப்பரா போட்டுட்டு வந்தீங்களாவே போதும் சார்.
1: ஓகே ஓகே,
2: தேங்க்யூ பிரபு,
1: தேங்க்யூ
0: சார், தேங்க்யூ.
2: டாக்டர், இப்போ நம்ம ஒரு தியேட்டர் போகிறோம் அப்படின்னா அங்கேயே விழிப்புணர்வுக்காக புகையிலை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இயக்குநர்கள் வந்து எங்கள் படத்தில் அப்படி ஒரு சீனே நாங்கள் வைக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இதை தாண்டி பள்ளி கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் டாக்டர்?
0: புகையிலை விழிப்புணர்வு அந்த டப்பாவிலே இருக்குது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் டப்பாவை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதாவது ஒரு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. பட் ஸ்டில் அதனுடைய எக்கனாமிக் பர்டன், ஒரு அது என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு உண்டு பண்ணுது, சரி செலவு உண்டு பண்ணாலும் பரவாயில்ல, அதுவும் நம்மளுடைய ஹெல்த்துக்கு என்னென்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நர்வஸ் பிரேக் டவுன் வர்றதுக்கெல்லாம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் என்ன நான் சொன்னேன் டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணுது, மறுபடியும் அதை டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
2: ஓகே,
0: ஸோ நர்வஸ் பிரேக் டவுன், ஆன்சைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் வராமல் போகிறது, பயப்படுறது, கை கால் உதறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வர்றதுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஸோ நாள் பட்டு போகும்போது இதயம் பலவீனாகிறது, நரம்பு மண்டலம் பலவீனம் வருது, அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸை சரியாக பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ ஒரு ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார், ஒரு ஃபுட்பால் இருக்கார், ஒரு ஸ்மோக் பிடிக்கிறார் முடிச்சிட்டேன்னே அது அவருடைய குறிக்கோளை வந்து அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்கும். ஒரு மாணவர் இருக்கார் படிக்க விடாமல் அது தடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது உன்னுடைய எல்லா விதத்திலையும் பாதிக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும்.
2: ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுடைய பாட புத்தகத்திலேயே ஒரு இதுவாக வர்றது நல்லது தானே, அதை பற்றி அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஓகே, ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலியில் புகைப்பிடிக்கிறாங்கன்னா அது கூட இருக்கிற மற்றவங்களை எப்படி பாதிக்கும் டாக்டர்?
0: இல்லை அதுதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபேமிலியில் புகைப்பிடிக்கிறாங்க, அது ஸ்பாசியஸ் ஸ்மோக்கிங் தான். ஸோ இவருக்கு என்ன பாதிப்பு வருமோ இது வந்து அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்பா வாங்கின கடனில் பாதி பிழைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ அவரை மட்டும் பாதிக்கலை, இது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் பாதிக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ அதே அளவுக்கு பிரச்சனை அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிஓபிடி, ப்ரோங்கைட்டிஸ், அலர்ஜி, எம்ஃபசிமா இல்லை கேன்சர் போன்ற விஷயங்கள் இளம் வயதிலேயே வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது.
2: ஓகே ஓகே, டாக்டர் இப்போ ஒருத்தர் புகைப்பிடிக்கிறாங்க, நம்ம கிட்ட ஆல்ரெடி நேர்கள்லாம் பேசியிருப்பாங்க, திடீர்னு அது நிறுத்தும் போது அதுக்கு பாதிப்பு ஏற்படுமா டாக்டர்?
0: ஆமாம், தொடர்ந்து குடிக்கிறாங்க, பல வருஷங்களாக குடிச்சிருக்காங்க, ஹெவி ஸ்மோக்கர்ஸில் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 பேக்கெட் 4 பேக்கெட் 30 சிகரெட் 40 சிகரெட் பிடிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க இதை சடனாக நிறுத்தும் போது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்சைட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ், ஏன்னா அதுலேயே அந்த டோபமைன் செக்ரீஷன்லேயே இருந்துட்டாங்க இல்லை, அந்த உள்ள கெமிக்கல்ஸ் அந்த செக்ரீஷன்லேயே இது மறுபடியும் தூண்டும், அந்த ஸ்டிமுலேஷன் அந்த செக்ரீஷன்லேயே இருந்துட்டாங்க, டக்குன்னு அந்த எலிவேஷன் எலேஷன் போகும்போதும் அந்த உள்ளே இருக்க கெமிக்கல்ஸ் குறையும் போதும் அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், பய உணர்வு, கை கால் உதறது, ட்ரெமஸ் வர்றது, தூக்கம் இல்லாமல் போகிறது, மலச்சிக்கல் வர்றது, இதய படபடப்பு வர்றது, இதெல்லாம் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து நிறைய வருஷங்கள் குடிச்சிருக்கவங்க பெட்டர் டாக்டர்னுடைய அட்வைஸை வாங்கிக்கிட்டு குவிட்டிங் ஆஃப் ஸ்மோக்ஸ், புகையிலை நிறுத்துறது, ஸ்மோக்கிங் நிறுத்துறது நல்லதாக இருக்கும்.
2: ஓகே, இந்த குவிட்டிங் ஆஃப் ஸ்மோக்கிங் பற்றி பேசும்போது இதை நிறுத்துறதுக்கு முதல் படி என்ன டாக்டர்? நிறைய பேர் அதை யோசிச்சே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதை நிறுத்துறதுக்கு முதல் படி இதை செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா எதை சொல்வீங்க?
0: நிறுத்துறதுக்கு முதல் படி முதல்ல அவங்க மனசில் நினைக்கணும், நாம் விட்டுறணும் அப்படின்னு முதல்ல அந்த மனசில் அதை கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டேட் என்ன, 3 மாதம் கழித்து, 1 மாதம் கழிச்சு, நாளையிலேருந்து நான் கொடுக்க மாட்டேன், நான் புகையிலேன்னு நிறுத்த போகிறேன், அதை மனசோடு வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அசஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து அவங்க பார்ப்பாங்கன்ற பயத்திலேயே அவங்க வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க ஒருத்தர் நம்ம குடிச்சோன்னா அவங்க திட்டுவாங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஸோ முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க, அது ஒரு பர்டிகுலர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அதில் வந்து உங்களை ரொம்ப

0: ஒரு செயலில் வந்து கிண்டல் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பர்டிகுலராக சொன்னீங்கன்னா நீங்கள் சிகரெட் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள ரொம்ப உங்களை துன்புறுத்துவாங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனாக இருக்கும், அவங்களுக்கு பயந்துகிட்டே நீங்கள் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே.
0: ப்ளஸ் இதனுடைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, இதயத்தை பாதிக்குது, நம்ம குடும்பத்தை பாதிக்குது, நம்மளுடைய வருமானத்தை பாதிக்குது, இதையெல்லாம் உங்கள் மைண்டில் கொண்டு போனீங்க அப்படிங்கன்னா அது நிறுத்துறதுக்கு ரொம்ப சிறந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: ஓகே ஓகே டாக்டர். இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க, முழுமையாக அவங்க வந்து சிகரெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உடல் ரீதியான மாற்றங்கள் எப்படி இருக்கும் டாக்டர்?
0: கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஹார்ட் ரேட் பீட், ஹார்ட் இதய துடிப்பு, பிபி, சுவாசம், நரம்பு மண்டலம், தசைகள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இருதய சம்மந்தப்பட்டது சரியாக ஆரம்பிக்கும், இந்த பிபி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும், உடலில் ஒரு உற்சாகம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நரம்பு மண்டலம் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அந்த ட்ரெமர்ஸ் இல்லாமல், ஆன்சைட்டி இல்லாமல் மைண்டு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆகிறத அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும்.
1: ஓகே, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி டாக்டர், ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால் எது ஆபத்து டாக்டர்?
0: ரெண்டுமே ஆபத்து தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
1: ஓகே, ஆனால் கரெக்டாக
0: எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தமும் நஞ்சு. எதுவுமே உங்களை அடிக்ட் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இஸ் ராங், ஆல்கஹால் அடிக்ஷன் இஸ் ராங். ஸோ ரெண்டுத்தில் எது அதிக பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடி பாதிப்பை ஏற்படுத்துறது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை.
1: ஓகே ஓகே. ஒரு நபர் மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் டாக்டர்?
0: இப்போ எத்தனை வருஷம் குடிச்சிருக்காங்க, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப வருஷம் அவங்க குடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகணும். இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா நான் சொன்ன மாதிரி விஷயங்களில் அவங்களையும் முயற்சி பண்ணி ஒரு ஒரு ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லி மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு அதனால் வர விளைவுகளை உணர்ந்து அதை நிறுத்த ஆரம்பிக்கணும்.
1: ஓகே, இந்த நிக்கோட்டின் கம் அல்லது பேச்சஸ் இது உண்மையிலே உதவுமா?
0: ஆமாம், நான் சொன்ன மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் ஒரு நாளைக்கு 10 பேக்கெட் குடிச்சிக்கிறவங்க சடனாக நிறுத்த முடியாது அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு லோ டோஸில் அந்த நிக்கோட்டினை கொடுக்கறது தான் இந்த நிக்கோட்டின் பேச்சஸ்னுடைய வேலை. ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிறுத்துறதுக்கு உதவும், இல்லைன்னா அதை மறுபடியும் அவங்க தேடி போவாங்க. அப்படி தேடி போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்கிறதுக்கு இது உதவும்.
1: ஓகே, நோ டுபாக்கோ டே, இதை வந்து ஒவ்வொருத்தரும் முக்கியமாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
0: நம்ம இது வந்து நம்மளோட நிற்கிற விஷயம் இல்லை. ஒரு சிகரெட் பிடிக்கிறதுனால பாதிப்பு உங்களுக்கு மட்டும் அப்படின்றது மட்டும் பேசுறதில்லை, உங்கள் குடும்பத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, எல்லாத்துக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம இந்த நோ டுபாக்கோ ஸ்மோக் டேயில் உணரணும்.
1: ஓகே, நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களும் தனி விதமான அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்றைக்கி இந்த புகைப்பிடிப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்?
0: இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அதை உணர்ந்து செயல்படுங்க. பொது இடங்களில் தயவுசெய்து சிகரெட் பிடிக்காதீங்க.
1: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, நேயர்களுடைய கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொன்னீங்க. அண்ட் நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய பல நபர்கள் உண்மையாக இதை செயல்படுத்தினா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கலாம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் ஜி கே பாலாஜி அவர்கள் தான் இருந்தாங்க. நுரையீரல் நிபுணரான இவர் பல விஷயங்கள் பற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, புகைப்பிடிப்பது தவறு, அதை மற்றவங்களுக்கு பரப்புறதும் தவறு, அதனால எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்போம். ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக டக்கர் திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில் உமாதேவியோடைய வரிகளில் பிரதீப் குமார், விஜய் யேசுதாஸ், சின்மை பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக

நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரையின் இரண்டாம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த மூன்று மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு ரஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபசகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: வந்தாச்சு வந்தாச்சு, ஃபன் பண்றதுக்கு தான் திவ்யா ஒரு குட்டி பிரேக் எடுத்து வந்தாச்சு. எஸ், நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ உங்க கூட விளையாடுறதுக்காக திவ்யா இந்த பக்கம் ரெடியா இருக்கு, அந்த பக்கம் நேயர்கள் நீங்களும் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம்னா, நான் உங்ககிட்ட ஒரு படம் பெயர் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னா, இங்கதான் ட்விஸ்ட். எஸ், படம் பெயர் சொல்றேன்னா, அந்த படத்துல நடிச்ச ஹீரோ, ஹீரோயின், வில்லன், இந்த மூன்று நடிகர்களுடைய பெயர்களை நீங்க சொல்லணும். என்ன கேள்வின்றது மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு படம் பெயர் சொல்லுவேன், அந்த படத்துல நடிச்ச ஹீரோ, ஹீரோயின், வில்லன், இவங்க மூணு பேர் பெயரை தான் நீங்க சொல்லணும். கால் பண்ண வேண்டிய எண் 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னா முன்னாடி மறக்காம 0-44 சேர்த்துக்கோங்க. ஓகே, வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. விவிஎஸ் கண்ணன். ரெடியா?
1: ரெடியா.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, மெர்சல்
1: வந்து விஜய் ஹீரோ.
0: மூணு ஹீரோ இருப்பாங்க, அதுல ஒரு பேர் சொன்னா கூட ஓகே
1: தான்.
0: அப்ப வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம். ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: நாடோடி மன்னன், எம்ஜிஆர், பானுமதி,

0: தெரியலையே பாத்தீங்களா. சரி வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம், புன்னேரி
0: எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க? மெர்சலா நாடோடி மன்னனா? டப்புன்னு முடிவு
1: பண்ணுங்க.
0: சொல்லுங்க.
1: இதுல விஜய், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா, சஜல், அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல எஸ் சூர்யா, அவர் வாய்ஸ் பேசலாமா? இதுல ஒரு சீன் இருக்கும்,
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி ரெடியா?
2: ரெடி. கொஞ்சம் பயப்படமா கொடுங்க. 90ஸ்ல?
0: 90ஸ்ல கொஞ்சம் பழையப்படமா? சரி ஓகே, உங்களுக்கு ஈஸியா கொடுக்கற. படையப்பா படத்துல நடிச்ச ஹீரோ வில்லன், நெகட்டிவ் ரோல், அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிடுங்க.
2: கம்மி பண்ணிடுறேன்.
0: ஓகே, டப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன்.
0: அவ்வளவுதான். சூப்பர், நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: சார், அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணுங்க சார்.
3: பண்ணிட்டேன் மேடம்.
0: ஓகே சொல்லுங்க. நாடோடி மன்னன் படத்துல நடிச்ச நடிகர்கள், முதல்ல உங்க பேர் சொல்லுங்க.
3: மேடம், தாமல்பட்டி தல வெங்கட் மேடம்.
0: தல வெங்கட், சரி சொல்லுங்க.
3: ஆமா மேடம், புதுசா கேளுங்க மேடம், நான் ஓல்ட் தெரியாதுங்களே.
0: புதுசு? பரவாயில்ல, எல்லாம் ட்ரெண்டுக்கு வந்துட்டீங்களே. ஓகே,
3: நான் 90ஸ் கிட்ஸ் மேடம்.
0: சரி ஓகே, முதல்வன் படத்துல நடிச்ச நடிகர் நடிகை வில்லன்?
3: அர்ஜுன், மனிஷா கொய்ராலா, இவரு ரகுவரன்.
0: சூப்பர், நன்றி.
3: நன்றி மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: கார்த்திக் பேசலாம் மேம்.
0: கார்த்திக் ரெடியா? நடிகை
4: வில்லன்.
0: சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துலாமா? நன்றி. வணக்கம், உங்க பேர்? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. கணபதி, புது படம் வேணுமா பழைய படம் வேணுமா நீங்களே சொல்லிடுங்க. பழைய படம், எம்ஜிஆர் காலத்து படம்.
5: வீரப்பனும்
0: இருப்பாரு. சூப்பர், இன்னொருத்தரு? நீங்களே நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கணும், எடுத்துக்கணும் தானே. நம்பியார், நம்பியார், பட் வீரப்பனும் வில்லன் தான் கைண்ட் ஆஃப். சூப்பர், நன்றி. வரலாறு திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஏ அருமானோட இசையில வைரமுத்தோடைய வரிகள்ல நரேஷ் மற்றும் சௌமியா பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 4:14 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், அடுத்த நேயர் யார் அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்,
0: சந்திரசேகர் ரெடியா?
1: ரெடியா இருக்கேன் மேம். என்ன கேம் மேம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: நான் வந்து ஒரு படம் பெயர் சொல்லுவேன், அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் வில்லன் இவங்க மூன்று பெயர்களை நீங்க சொல்லணும்.
1: சொல்லுங்க மேம்.
0: சரி, புது படமா பழைய படமா?
1: எனக்கு வந்து ஓரளவுக்கு 2000ஸ்ல வந்த படம் கொடுங்க மேம்.
0: என்ன எல்லாம் ட்ரெண்ட்லயே இருக்கீங்க, புதுசாவே இருக்கீங்க. ஓகே சரி, ஓகே. உங்களுக்காக சண்டை கோழி.
1: சண்டை கோழியா? மீரா ஜாஸ்மின் ஹீரோயின்.
0: ஓகே.
1: ஹீரோ வந்து விஷால்.
0: ஓகே.
1: வில்லன்

0: க்ளூ கொடுங்க.
1: வில்லன் அவரு நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, மலையாள ஆக்டர்.
0: ஓ, மலையாள ஆக்டரா?
1: ஆமா, பட் தமிழ் நல்லா பேசுவாரு.
0: மம்முட்டியா மேம்?
1: இல்லையே, ஹைட்டா இருப்பாரு. சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்படுத்தலாமா?
0: சரி மேம்,
1: நன்றி. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: நான் திருவான்மேரி மீரா பேசுறேன்.
1: மீரா? அடடா, இப்பதான் உங்க பேரை சொன்னாங்க, மீரா ஜாஸ்மின். சரி, விளையாடலாமா?
2: எனக்கு
1: பேர்சாவே வரீங்களே. ஓகே, சரி, புது படமா பழைய படமா?
3: எனக்கு பழைய படம் கொடுங்க.
1: ஓகே, புதிய பார்வை.
3: புதிய பார்வையா? கேள்விப்பட்டேன்.
1: புதிய பார்வையா?
3: புதிய பாதை தெரியும், ராஜ பார்வை தெரியும்.
1: சாரி சாரி, புதிய பறவை, மன்னித்து விடுங்கள், புதிய பறவை.
3: சரி, பரவாயில்ல மேடம், அதனால ஒண்ணு இல்ல. சரி மேடம், சிவாஜி கணேசர், ஜனகி, சரோஜா தேவி. வில்லன் அப்படின்னா இதுல யார சொல்றது, மனோகரன் அவங்க எல்லாம் இருப்பாங்க. வேற மாதிரி ஒண்ணு தெரியல.
1: ரங்கன், ரங்கன் ஒரு கதாபாத்திரம் ஒருத்தர் பண்ணிருப்பாரே.
3: வணக்கம்,
1: ரெயின்போ யார் இங்க இருந்து?
4: வணக்கம், நீங்க உங்க பேர் என்னங்க?
1: திவ்யா சார்.
4: திவ்யா, வணக்கம். திவ்யா, நான் திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜோ கந்தசாமி பேசுறேன்.
1: கந்தசாமி, உங்களுக்கான விளையாட்டு தெரியும்ல?
4: சொல்லுங்க.
1: நான் ஒரு படம் பேர் சொல்வேன், அதுல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் வில்லன் பேர் சொல்லணும்.
4: சரி சரி.
1: ஓகே, புது படமா பழைய படமா?
4: பழைய படம் சொல்லுவேன்.
1: ஓகே, கொடுத்துருவோம். சவாலே சமாளி.
4: சவாலே சபர், சிவாஜி கணேசன்.
1: ஓகே,
4: வாணிஸ்டி.
5: நான்
1: உங்களுக்கு ஒரு படம் பேர் சொல்லுவேன், அதுல நடிச்ச மூன்று நடிகர்களுடைய பேர் சொல்லணும், ஹீரோ ஹீரோயின் வில்லன். ரெடியா? குடுத்துலமா? உங்களுக்காக ரொம்ப ஈஸியா
5: குடுக்கறேன்.
1: ஈஸியா குடுத்தம் பாத்தீங்களா?
5: வணக்கம்,
1: ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தூப்புத்ததுக்கு சிவசுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க சிவசுப்பிரமணியம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டிடலாமா?
6: கேட்கலாம் மேடம்.
1: ஓகே,
6: பழைய படமா?
1: பழைய படமா வேணுமா? சரி, கேட்டுருவோம். அடிமை பெண்.
6: எம்ஜிஆர். நம்பியார்.

0: അശോകൻ.
1: ഓക്കെ, ഹീറോയിൻ?
0: எம்ஜிஆர்
1: கூட எடுத்திருக்காங்க. இல்லன் பேர்லாம் சொல்லிட்டீங்களே. சரி, ஜெயலலிதா அவர்கள் தான் நடிச்சது. ஜெயலலிதா. ஜெயலலிதா. ஓகே, நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து?
2: வணக்கம், நான் பிரகாஷ் புரசேவாசம்.
1: பிரகாஷ், புதிய படம் வேணுமா பழைய படம் வேணுமா?
2: புதுசா கொடுங்க.
1: புதுசா? ஓகே டன். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சரி இப்போ கருப்பு படம் பாத்துறீங்களா?
2: இல்ல பாக்கலீங்களா?
1: பாத்தீங்களா? சரி ஓகே டன். வில்லு.
2: ஓகே, வில்லு. விஜய், நயன்தாரா. வில்லன் வந்து
3: புது படமா பழைய படமா?
1: வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து? ஹலோ. வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. முத்துக்குமார். ரெடியா? ஓகே. பூவெல்லாம் கேட்டுப்பார். பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: பூவெல்லாம் கேட்டுப்பார். ஹீரோ வந்து அஜித் குமார். ஹீரோயின் வந்து ஜோதிகா.
1: சூப்பர்.
2: வில்லன் வந்து
1: அதேதான். தெரியும் எனக்கு, இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரியும். நல்ல பேர் தான். ஆமா, சிங்கர்
2: தானே?
1: சொல்லிடுங்க பாக்கலாம்.
2: நீங்க
1: யுகேந்திரன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, நேர்களை நம்ம தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து, அனிருத்துடைய இசையில விக்னேஷ் சிவனுடைய வரிகளில் ஆண்டனி தாசன் அனிருத் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டணிஞ்சிருங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் 4:28 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல ஃபன் பண்ணாமல் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இந்த பக்கம் கேள்விகள் நான் கேட்டுட்ருக்கேன், அந்த பக்கம் பதில்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விளையாட்டு அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு படம் பேர் சொல்லுவேன். அந்த படத்தில் நடித்த ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இவங்க மூணு பேர் பேரை தான் நீங்கள் சொல்லணும். ஈஸியாக தானே இருக்குது, கால் பண்ணலாம்ல. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? நலமா இருக்க பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு படம் பேர் சொல்லுவேன். அந்த படத்துல நடிச்ச ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இவங்க பேர் தான் நீங்க சொல்லணும். ஆமா, மூணு பேர் சொல்லணும்.
2: ஓகே மேடம், ஓகே மேடம். கொஞ்சம் இது நார்மல் படமா சொல்லுங்க மேடம், இளையராஜா படமா சொல்லுங்க.
0: இளையராஜா படமா? நான் ஹீரோ ஹீரோயின் பேர் தானே கேக்குறேன்.
2: இல்ல இல்ல, அந்த அந்த பாட்டு மாதிரி, அத சிவா, எம்ஜிஆர், ரஜினி, பிரபு, கமல், அது மாதிரி.
0: சரி, ஓகே. தேவர் மகன்?
2: தேவர் மகன் கமலஹாசன், கௌதமி, ரேவதி. அப்புறம் வந்து இவன் நாசர்.
0: சூப்பர், நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: கும்பகோணம், கோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
0: ஜி ஆர் சரவணன், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: கேளுங்க. பழைய படமா இருக்கட்டும்.
0: பழைய படமா கேட்கணுமா? சரி, ஓகே. பாட்ஷா?
3: பாட்ஷா, ரஜினி, நக்மா, ரெகுவரன்.
0: அவ்வளவுதாங்க. சூப்பர், அடி தூள், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: குமார் மேடம்.
0: குமார், புது படமா பழைய படமா? குமார்,
4: 2018.

0: அடடா படம் தொடர் நமக்கே ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க. ஓகே டன். சரி, சிங்கம் 1
1: சூர்யா.
0: ஹீரோயின்
1: பிரகாஷ் ராஜ்.
0: ஓகே வில்லன். ஹீரோயின்
1: அன்சிகா.
0: அன்சிகா இல்ல, அனுஷ்கா.
1: அனுஷ்கா, சாரி மேடம்.
0: நன்றி.
1: ஓகே.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர், புது படமா பழைய படமா?
1: பழைய படம் தான், ஓல்ட் மேன் இல்ல.
0: ஆனா உங்க வாய்ஸ் கேட்டா ரொம்ப புதுசா இருக்கே.
1: சூப்பர்,
0: நன்றி. ஓகே, நேயர்கள் அதிரடியாக விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்களும் விளையாட்டும் அப்படின்னா 2986000338 அல்லது 2952055544 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரஜினிகாந்த்
0: படம்
2: மாப்பிள்ளை ரஜினி. அப்புறம் வந்து
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: மேடம் சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா?
3: எஸ் மேடம்.
0: மாப்பிள்ளை
3: ரஜினிகாந்த், அமலா, ஸ்ரீவித்யா.
0: அமலாதான் ஹேமா, சூப்பர், நன்றி.
3: நன்றி மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, அடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சியில கூலி திரைப்படத்துல இருந்து அனிருத்தோட இசையில விஷ்ணு எடவனுடைய வரிகள்ல அசல் கோலாறு, அதுக்கப்புறமா அசல் கோலார், சுபாஷினி அண்ட் அனிருத் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: சுப்லாஷினி அனிருத் அசல் கோலார் பாடிய கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு தான் கேட்டு முடிச்சோம். நேரம் 4:36 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நேயர்கள் என் கூட சேர்ந்து ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கீங்க நம்புறேன். அது அதே மாதிரி அடுத்த நேயர்களும் காத்திருக்கீங்க. என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்னா, நான் உங்ககிட்ட ஒரு படம் பேரை சொல்லுவேன். அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் இவங்க மூணு பேர் பேரை தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, வணக்கம். யார் இங்கேருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: நான் ஹிந்திலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம். வணக்கம்.
0: வணக்கம் விஜயா, ரெடியா?
1: ஆ, ரெடி மேம்.
0: புது படமா பழைய படமா?
1: நீங்க
0: தெரியும், நீங்க எல்லாமே ரெடியாதான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணஜா, ரெடியா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்க பத்மாவதிமா. ரெடியா? சரி, ரிக்ஷா காரன் படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் வில்லன் இவங்க பேர் சொல்லுங்க.
2: ரிக்ஷா காரன் வந்து எம்ஜிஆர், மஞ்சுளா, அப்புறம் வில்லன் வந்து கொஞ்சம் வில்லன் ஞாபகம் எடுக்கணும்.
0: யாரு சொல்லுங்க?
2: வில்லன் வந்து ஏமா
0: பாத்தீங்களா, ரெண்டு பேர் பேர் சொல்லிட்டீங்க, மூணாவது பேர் தானே ஈஸி தானே. நடிச்ச வில்லன் பேர்
3: சொல்லுங்களேன்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், நான் செந்தில் கண்ணன். பேரலாம்
0: செந்தில் கண்ணன். கேக்கலாமா கேள்விய?
4: ஆ, கேளுங்க மேடம்.
0: ஓகே, அமர்கலம்
4: இந்த குமார், சாலினி, வேற என்ன விட்டாக்கிட்ட பேரணுமா?
0: வில்லன் வில்லன்
4: வில்லன் பொன்னம்பலம்.
0: அமர்கலம் படத்துல பொன்னம்பலம் நடிச்சிருப்பாரா?
4: இருக்காதே.
0: வில்லன் மெயின் வில்லன் ஒருத்தர் இருப்பாரே.
4: அண்ணன்
0: நடிச்சிருப்பாரு.
4: ரகுவரன்.
0: நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: மேடம் பக்கத்துல இருந்து மணிமாலா மேடம்.
0: மணிமாலா, ரெடியா?
5: ஆ, ரெடி மேடம்.
0: ஓகே மணிமாலா, வேல் படத்துல சூர்யா அசின்னு சொல்லிட்டாங்க.

0: வில்லன் பேர் வந்து நீங்க தான் சொல்லணும். உங்க பேரோட மேட்ச் ஆவறதால அந்த கேள்வி கேட்டிருக்கேன்.
1: பேரோட வச்சாது.
0: ஆமா, உங்க பேர்ல பாதி பேர் அவர் வந்துரும்.
1: மேடம்
0: இல்லையே, வேல் வேல்
1: வேல் இவரு
0: கலாபவன் மணி. எல்லாமே தெரியுதுல, ஆனா அந்த படத்துல வில்லன் பேர் தெரியல. சரி, கலாபவன் மணி.
1: கலாபவன் மணி, ஓகே மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ மணி. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. இழுக்கினர் தேவ. பழைய படமா? சாரி, தாய் சொல்லை தட்டாதே. ஓகே,
2: அவ்வளவு பேர் இருக்காங்க அந்த பக்கத்துல.
0: அப்படியே இன்னொரு பேரையும் சொல்லிடுங்களேன், சந்தோஷப்படுவேன். நம்பி யாரு? நன்றி நன்றி சார்.
2: படம் பேர் சொல்லட்டுங்களா?
0: தாய் சொல்லை தட்டாதே.
2: அதேதான்.
0: வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
3: ராமகிருஷ்ணன் மேடம். கொஞ்சம் ஈஸியா
0: ஈஸியா குடுக்கணுமா? சரி, ஓகே. உங்களுக்கு ஈஸியா குடுக்கணும் அப்படின்னா என்ன படம் குடுக்கலாம்? கில்லி படத்துல நடிச்ச ஹீரோ ஹீரோயின் வில்லன்.
3: என்ன படம் மேடம்?
0: கில்லி கில்லி.
3: விஜய், திரிஷா. அவங்க அப்பா தான் வில்லன்.
0: இல்லையே. நேர்கள் அடுத்தடுத்து அதிரடியா விளையாடிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மதுரா திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பாட்டை பாடி இருக்கிறது யார் அப்படின்னா, திப்பு அனுராதா ஸ்ரீராம், பா விஜயுடைய வரிகளில், வித்யாசாகருடைய இசையில தான் இந்த பாட்டு கேட்க போறோம்.

0: அந்த ஸ்வர்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 4:49 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்தடுத்த நேயர்கள் அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோன்னா, நான் உங்ககிட்ட ஒரு படம் பேர் சொல்வேன். அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் இந்த பேரை தான் நீங்கள் சொல்லணும். அடுத்து யார் விளையாட போகிறாங்க? வணக்கம், ரெயின்போ யாருங்கிருந்து? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
6: ஹலோ,
5: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க.
6: லூயிஸ்.
5: லூயிஸா? ஓகே, சரி. தனி ஒருவன். அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு. ஓகே,
6: நயன்தாரா.
5: ம், வில்லன் வில்லன் யாரு?
6: சித்தார்த்.
5: இல்லையே, சித்தார்த் அவர் கேரக்டர் பேர் சொல்லல.
6: அவர் பேர் ஏதோ அழகா இருப்பாரு.
5: அழகா இருப்பாரு, எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டரு. சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து?
7: வணக்கம்.
5: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
7: திருமலை சை குண்டுமேடு விஸ்வநாதன்.
5: விஸ்வநாதன், ரெடியா?
7: நாங்கள் ரெடி. எங்களுக்கு பழைய படமா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல போனா தெரியாது எப்படி வசதி.
5: வர வர எனக்கு தான் ஆப்ஷன் கொடுக்கறீங்க. சரி, ஓகே, கேட்டுடுறேன். ராஜா தேசிங்க.

0: நன்றி சார், உங்ககிட்ட பேசினதுல சந்தோஷம்.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: தலைவர் மேடம்.
0: ஓகே சார், அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா?
2: வாய்ப்பு
0: கொடுத்துருவோம், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: அன்பான சோதிகளுக்கு இனிய மாலை வணக்கம் சோதி. மதுரையில இருந்து உங்களுக்கு
0: சொல்லுங்க. கோபால் சார், இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா? ராஜா தேசிங்க.
4: ராஜகுமாரி.
0: பானுமதி. சூப்பர், நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: திருமலை செல்வி, அஷ்மிதா பேசுறேன் மேடம்.
0: என்ன என்ன பேரு?
5: அஷ்மிதா.
0: அஷ்மிதா,
5: விஜய் படமா சொல்லுங்க மேடம்.
0: விஜய் படமா வேணுமா? சரி, ஈஸியாவே கேப்போம். மெர்சல் சொல்லுங்க.
5: விஜய்.
0: ஆ,
5: சமந்தா.
0: ஆ, வில்லன் யாரு? நேயர்கள் ரொம்ப அருமையா அழகா விளையாடுனீங்க. கடைசி நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஆலயமணி.
6: ஆலயமணி. பி எஸ் வீரப்பா பிக்சர்ஸ் படம், சிவாஜி கணேசன், சரோஜா தேவி. சரோஜா தேவி, எஸ் எஸ் ராஜேந்திரன்.
0: வில்லன். வில்லன் யாரு? வில்லன். வில்லன்.
6: வில்லன். வில்லன்
0: நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பாரு
6: அவரு. முதலில் சொல்லுங்க.
0: நானே பதில் சொல்றேன் சார். எம்மா, எம்மா ராதா.
6: வணக்கம், நன்றி மேடம். குப்பகோணம் தோரமுச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
0: ஜி ஆர் சரவணன், நன்றி சார், நன்றி. ஓகே, இவ்வளோ நேரம் நம்மளுடைய ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் விளையாடின அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் எனக்கு தான் கொஞ்சம் கரெக்டாக கேட்குறோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ரொம்ப நல்லா விளையாடணும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். அவ்வளோதானே, கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நேர்கள் அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஆர்ஜிஎஸ் கிட்ட நீங்கள் சந்தோஷமாக பேசலாம். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கவலைகள்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கிற ஒரு லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி நிதானமாக காலங்கள் கடந்து சந்தோஷமாக வாழ்வோம். ஓகேவா? அடுத்து உங்களுக்காக காஞ்சனா திரைப்படத்திலிருந்து தமனுடைய இசையில் விவேகாடு இவரிகளில் சுஜித் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டணைந்திருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் சிறப்பான செயல்பாடு பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட

பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்தார்.

செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்கள் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான பதிலை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அந்த கேள்வி என்ன இன்னைக்கு ரெயின்போ மேடையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிறதுல உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு பொருள், ஆனா அந்த பொருளால ஒரு உபயோகமும் இருக்காது. அதை வந்து நீங்கள் பல வருஷமாக உங்கள் கூடவே வச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் அது ஒரு மூலையில் தான் கிடக்கும், நம்ம பயன்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி பொருள் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு 2952055544 அப்படின்ற எண்களை நீங்கள் கூப்பிடலாம். அதுவும் சென்னையின் இணைப்பெண்ணாக 044 பயன்படுத்திக்கோங்க. நேயர்கள்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக வருவது மாரி 2 திரைப்படத்திலிருந்து தனுஷ் மற்றும் தி குரலில் யோன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: ஒரு பொருள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. சரி, நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கலா பேசுறேன்
0: கலா மேம், கேள்வி தெரியுங்களா உங்களுக்கு? கேள்வி என்னென்னா, லைக் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பொருள், அது ரொம்ப நாளாக வச்சுங்கிறீங்க, ஆனால் அந்த பொருளால் உபயோகமும் இருக்காது, ஆனால் எனக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்குது, அதனால் வச்சுங்கிறேன் அப்படின்ற பொருள் என்ன?
1: இல்லப்பா நீ படி வச்சு போட்டியே, அது ஞாபகம் அது ட்ரெஸ்ஸு நீ போட முடியுமா அப்படிங்கிறது வேற
0: ஆனாலும் ஞாபகங்கள் முக்கியம் இல்ல. நியாயம்தான் மேம். வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள் மேம், நன்றி மேம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள் உங்க பெயர்.
2: திருமலைசை குண்டுமேடு விஸ்வநாதன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நான் நன்றாக உள்ளேன், நலமாக உள்ளேன். கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
2: நான் பாலவுண்டானோ.
0: எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு என்னன்னு. சரி, இன்னைக்கு கேள்வி தெரியுமா உங்களுக்கு?
2: பாருங்க,
0: இந்த காலத்துல பிளாஸ்டிக்ல தான் வருது, அலுமினியம் வரதுல ரொம்ப பெரிய விஷயம்.
2: நாங்க சொல்றோம், ஆமா அந்த காலத்துல சொல்றோம் நாங்க. அது
0: 50 வருஷமா வச்சிருக்கீங்களா? மகிழ்ச்சி.

0: சார், மகிழ்ச்சி சார், அதை ஞாபகார்த்தமாக கண்டிப்பாக வச்சுங்க. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: கார்த்திக் கிருஷ்ணமலம்.
0: கார்த்திக், நம்ம சரி, உங்களோட பதில சொல்லுங்க நம்ம கேள்விக்கு.
2: சார், எனக்கு என்கிட்ட ஒரு பேண்ட் இருக்கு சார், அது நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணவே இல்லை சார். அது எங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க, 2020 வாங்கி கொடுத்தாங்க.
0: ஓகே,
2: சைஸ் தெரியாம வாங்கி கொடுத்துட்டாங்க சார், ரொம்ப டைட்டா இருக்கு, போடவே இல்ல. இன்னும் நான் வீட்டுல வச்சிருக்கேன்.
0: இருந்தாலும் அத்தை வாங்கி கொடுத்தது மனசுக்கு நெருக்கமானது. 1000 இருந்தாலும் அத்தை கொடுத்ததுடா, அதை எப்படிடா நான் தூக்கி போடுவேன் அப்படின்றீங்க?
2: ஆமா, அதுதான் இருக்கு என்கிட்ட, ஆனா போடவே இல்ல, ஆனா கடைசி வரைக்கும்.
0: சரி, பிரச்சனை இல்ல, வச்சுக்கோங்க. அடுத்து உங்க தலைமுறையில வேற யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க உங்க ஞாபகார்த்தமா அதை பயன்படுத்திக்கிட்டோம்.
2: ஆமா,
0: நன்றி சார், நன்றி நன்றி.
2: ஓகே,
0: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், கேக்குதுங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
3: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன், உங்களோட நீங்க பதில் சொல்லுங்க நம்ம கேள்விக்கான. இன்னைக்கு பதில்
3: சொல்லுங்க சார். என்ன சார்
0: கேள்வி? என்னன்னா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் இருக்கு, மனசுக்கு நெருக்கமான பொருள், ரொம்ப வருஷமா வச்சிருப்பீங்க, ஆனாலும் அந்த பொருளால ஒரு உபயோகமும் இருக்காது, அப்படின்ற பொருள்
3: என்ன?
0: சரி, உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பொருள் ஏதாச்சும் இருக்கணும், எதுனாலும் சொல்லுங்க.
3: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து?
4: வணக்கம், நான் சென்னையிலிருந்து தலக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமாக உள்ளேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அருமையா இருக்கேன்,
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
4: 51 வருடங்களாக அப்பா சாப்பிட்ட தட்டு,
0: அந்த தட்டு ஒரு வருஷமா ஒரு தட்டு
4: தண்ணி கிளாஸ் ஒரு டங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க.
0: தெரியும் சார், சொல்லுங்க.
4: அது வரைக்கும் நான் பாதுகாத்துட்டு இருக்கேன், வாரத்துல 2 நாள் அதை பார்ப்பேன். ஏன்னா நான் அம்மாவை பார்த்ததில்லை. அப்பா அதை பாக்குறப்போ அப்பா அம்மா இல்லாம நம்மளை வளர்த்திருக்கிறாரு, அது மாதிரி இதை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி என்னுடைய துணைவையார்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் போன பிறகு இதை நீ பாதுகாக்கணும்னு, அதை நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன். என்னுடைய கருத்து, நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி சார், நன்றி சார். நம்மளுடைய ஒரு நேயர் சொல்லியிருக்காரு, லைக் அவங்க அப்பா சாப்பிட்ட தட்டும் டம்ளரையுமே நான் வாரத்துக்கு 2 முறை எங்க அப்பாவோட நினைவா எடுத்து பார்த்துப்பேன்னு. இதெல்லாம் மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம். வணக்கம், யார் எங்க இருந்து?
5: ஹலோ, சைதப்பேட்டையில ஆனந்த் சார்.
0: மகிழ்ச்சி சார், என்னால கனெக்ட் பண்ணிக்கிற முடியற மாதிரி ஒருத்தர் வந்திருக்கீங்க. நன்றி சார், நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து?
6: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
6: பெருமூர்ல இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளியம்மா,
6: நான் சின்ன வயசு 1வது படிக்க சொல்ல அப்பலாம் வந்து பீரோ கிடையாது,
0: ஓகே,
6: இரும்பு பொட்டி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? இரும்பு பொட்டி, பொட்டி
0: சொல்லுங்க,
6: பொட்டி இரும்பு. ஆனா அப்புறம் அது வச்சிருந்தோமா, அது அப்பா ஞாபகார்த்தமா அப்படியே வச்சிருந்தாரு, அதுவும் கொஞ்சம் லைட்டா ஓட்டையும் விட்டுச்சு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஞாபகார்த்தமா இன்னும் நான் வச்சிருந்துக்கிறேன். நான் 1வது படி சொல்ல வாங்கினது 6 வயசுல, இப்போ எனக்கு 47 வயசு ஆகுது, இன்னும் வச்சிருக்கிறேன்.
0: அப்படின்னா 41 வருஷமா வச்சிருக்கீங்க.
6: ஆமா சார், யூஸ் இல்ல, மருந்து மலை தான் போட்டு வச்சுக்கிறேன், இன்னும் பத்திரமா அவர் ஞாபகமா பார்த்து பார்த்து வச்சிருக்கிறேன். அப்பா இறந்துட்டாரு, சரி அவர் ஞாபகமா அப்படியே திருக்கிட்ட வந்து வச்சுக்கிறேன். என் பசங்க திட்டாங்க, எத்தனை கையில போடுமான்னு. வேணா வேணா, எங்க அப்பாவை பாத்துட்டு இருக்காதுல, வேணா அவரும் போனதை வச்சிருந்தாரு, அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு
0: வச்சுக்கிறேன். நன்றி மேம், நன்றி மேம், நன்றி மேம். தொடர்ந்து எங்ககிட்ட பேசணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வருவோம். இருமுகன் திரைப்படத்துல இருந்து கார்த்தியோடைய வரிகள்ல ஆரிசி ஜாரஜருடைய சில ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்க எல்லாமே

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுக்கு நெருக்கமான பொருள் ஆனாலும் உபயோகம் இல்லை, இருந்தாலும் நான் அதை வச்சுப்பேன்.

0: எனக்கு மனசுக்கு நெருக்கமான பொருள் அப்படின்னு நீங்கள் எந்த பொருளை சொல்லுவீங்க அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி. நம்மகிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்காங்க, பேசுவோம். வணக்கம் யார் எங்கிருந்து?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சிவகுமார் சார். கேள்வி
1: அதாவது
0: தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் தெரியும்.
0: சொல்லுங்க.
1: அதாவது பழைய பொருள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு 1980க்கு முன்னாடி வாங்கினதுங்கய்யா.
0: ஓகே.
1: ஒரு டார்ச் லைட்.
0: டார்ச் லைட், அப்பலாம் அந்த பெரிய பேட்டரி பின்னாடி போட்டு திருவி மாட்டுவோமே.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. அந்த
0: ஓகே.
1: பெரிய பேட்டரி போட்டு பின்னாடி திருவி வச்சு அடிச்சோம்னா வெகு தூரத்துக்கு அது வெளிச்சம் தெரியும். அது வந்து 3 கட்டை 4 கட்டையிலையும் இருக்கு.
0: ஓகே ஓகே.
1: அந்த லைட் அந்த முகப்ப பாத்தீங்கன்னா பெரிய கிண்ண மாதிரி பெருசா இருக்கும். அந்த பவர் போர்டு அதை அடிச்சோம்னா அப்படியே வெகுது எந்த எவ்வளவு தூரத்தினாலும் அந்த வெளிச்சம் அடிக்கும்.
0: ஆமா சார், அது ரொம்ப தூரத்துக்கு போவோம். ஆமா ஆமா, அப்பலாம் அந்த வயக்காட்டுக்கு போறப்ப யூஸ் பண்ணுவாங்க.
1: ஆமா ஆமா. அந்த லைட் இப்ப யூஸ் ஆகல, இருந்தாலும் அதை வந்து மேல பரணியில போட்டு வச்சிருக்கோம்.
0: நன்றி சார், நன்றி சார், வாழ்த்துக்கள் சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம், நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் சகோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: பிரகாஷ், புரசைவாக்கம்.
0: புரசைவாக்கம்,
2: ஆமா சகோ.
0: சரி சொல்லுங்க.
2: எங்க அப்பா எனக்கு ஒரு கட்டில் செஞ்சு கொடுத்தாரு சகோ.
0: கட்டில்?
2: ஆமா, இரும்புல செஞ்சு கொடுத்தாரு.
0: இரும்புலயே? வா, ஓ வா.
2: ஆமா, அவர் வந்து ஒரு சைக்கிள் மெக்கானிக். அவரு
0: கையிலே கலை ஒண்ணுன்ற மாதிரி அவரே என் பிள்ளைக்காக நானும் இறங்கி செய்யறேன்னு செஞ்சிட்டாரு.
2: 4 ஆங்கிள் 4 கால் வாங்கி வெல்டிங் பண்ணி அப்படியே அவரே இன்னைக்கு வரைக்கும்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்,
2: தேங்க்யூ சார்.
0: நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: எஸ் மனோகரன், சொல்லுங்க உங்களுடைய பதில். உங்களுக்கு கிட்ட இருக்கிற அந்த பொருள் என்ன?
3: 1960 எங்க அப்பா வந்து போலீஸ் வேலைக்கு சேர்ந்தாங்க.
0: ஓகே.
3: அப்பா வந்து ஒரு ரங்கி பெட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சின்னதா சின்ன சின்னதா இருக்கும்
0: ட்ரங்க் பெட்டி.
3: ட்ரங்க் பெட்டி தகரத்துல இருக்கும். அந்த தப்பா அந்த அந்த பெட்டி வாங்கிட்டு தான் பாருங்க. அந்த பெட்டி வந்து இப்ப என்கிட்ட இருக்குது. எல்லார்கிட்டயும் போயிட்டு இப்ப என்கிட்ட இருக்குது.
0: உங்ககிட்ட இருக்கு?
3: அதுல வந்து நான் என்னோட மேக்கப் ஜாமா, இந்த பிஸ்கட் பாக்கெட், பிஸ்கட் டப்பா, இந்த மாதிரி இந்த மணிப்புரசு மாத்திரை எல்லாம் அதுல தான் வச்சிருக்கேன். இன்னைக்கே வச்சிருக்கேன். இன்னைக்கே எங்க வீட்டுக்கு வந்தா பாக்கலாம் அந்த ட்ரங்க் பெட்டியை. அது ஏன்னா எத்தனையோ தடவை வெளியில கொண்டா போற பார்த்தாங்க. நான் வந்து புரிஞ்சு புரிஞ்சு சொல்றேன்.
0: அப்பாவோட ஞாபகமா நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி சார், நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம்,
0: இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க.
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா ப்ரோ?
0: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கேன். சொல்லுங்க உங்களுடைய பதில் என்ன இன்னைக்கு நம்மளுடைய கேள்விக்கு?
4: ஆமா, நான் வந்து என்னுடைய அங்கிள் வாங்கி கொடுத்தாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு வாட்டி தான் நான் போட்டேன் ப்ரோ. அதுல திடீர்னு அந்த கரை அப்படிங்கறது மேல பட்டுருச்சு. அந்த கரை பட்ட உடனே என்னால அடுத்து நான் எவ்வளவோ எதோ ட்ரை பண்ண போடவே முடியல. ஒரே ஒரு வாட்டி தான் போட்டேன். பட் என்னுடைய சித்தப்பா எனக்காக வாங்கி கொடுத்தாரு அப்படின்ட்டு அந்த ஒரு டி ஷர்ட் அப்படிங்கறது அவங்க ஞாபகம் அர்த்தமா வச்சிருக்கேனே தவிர்த்து இன்றளவும் கூட போடல. கேப்பாரு, என்ன டி ஷர்ட் போட்டியான்னு. ஆமா ஆமா, போட்டுட்டு இருக்கேன், இப்பதான் போட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவேன்.
0: சித்தப்பாவோட மனசு புண்பட கூடாதுன்றது அப்படின்னு சொல்லுறது. வாங்கி கொடுத்தாருன்னு ஆசைப்பட்டு கூடவும் வச்சுக்கிறது. நன்றி சார், நன்றி சார்.
4: ட்ரை பண்ண ப்ரோ, வித்தியாசம் டிசம்பர் போவே இல்லை. என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல, அவருடைய ஞாபகமா அதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றளவும் வரைக்கும் அந்த டி ஷர்ட் வச்சிருக்கேன் தவிர்த்து போடவே.
0: நன்றி சார், நன்றி சார்.
4: தேங்க்யூ.
0: ஸோ நம்ம இன்னைக்கு ரெயின்போ மேட நிகழ்ச்சியில் நம்மளுடைய கேள்விக்கு நேயர்கள் நிறைய பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2980030038 மற்றும் ஒரு எண் 2952055554 என்ற எண்ணில் நீங்கள் அழைக்கலாம். சென்னையின் இணைப்பெண்ணாக 044 பயன்படுத்திக்கிங்க. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் எனிமி திரைப்படத்தில் இருந்து விவேக் வரிகளில் எஸ் தமனோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான், நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. நாம் இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்
1: வணக்கம் யார் எங்கிருந்து?
2: பாபுராஜ்.

0: முகமது இக்பால். நலமா இருக்கலாம் சார்?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க உங்களுடைய பதில் என்ன? மனசுக்கு நெருக்கமான பொருள், அதனால நான் தூக்கி போடவே மாட்டேன், நான் வச்சிட்டே இருப்பேன். அப்படின்னா எந்த பொருள் அது?
0: என்ன பொருள் கேட்டீங்களா? அது பழைய காயின் சொல்லுவோம், பழைய காயின் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொல்லுவாங்க, பழைய வெளிநாட்டு தபால் தலை மற்றும் அதெல்லாம் சொந்தமா நான் வச்சிருக்கேன் நான்.
1: அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து பயங்கரமான ஹாபி இல்ல, அதை போய் தேடி தேடி கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை பத்திரமா சேர்த்து வச்சிருப்போம்.
2: உங்ககிட்ட
1: இருக்கிற அந்த பொருள் என்ன?
2: ரெண்டு பொருள் இருக்கு சார். ஒண்ணு எங்க அப்பா கட்டின வாட்சின்னு வச்சிருக்கேன்,
1: அப்பாவோட நினைவாக.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க உங்க பேர் என்ன?
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கும் சார். மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தொகுப்பத்திற்கே சிவசுப்ரமணியன்.
1: சிவசுப்ரமணியன், உங்ககிட்ட இருக்கிற அந்த மனசுக்கு நெருக்கமான பொருள் என்ன?
3: நெருக்கமான பொருள் சொல்ல முடியாது. நான் அந்த வெளிநாட்டுல இருக்கும்போது சீக்கோ 5 கோல்டு அந்த வாட்ச் என்ன அப்படியே இருக்கு. அது ஒரு 10-15 வருஷமா இருக்கு.
1: 15 வருஷமா வச்சிருக்கீங்க ஒரு வாட்ச்?
3: ஆமா.
1: மகிழ்ச்சியான விஷயம் சார். நன்றி சார், நன்றி சார். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் பேசுறேன் சார்.
1: செல்வம்,
4: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, அந்த பொருள் என்ன உங்களுக்கு மனசு நெருக்கமான பொருள்? நான் தூக்கியே போட மாட்டேன், என்னாலும் எந்த நாளானாலும் சரி அப்படின்னா எது சொல்லுவீங்க?
4: ஆமா சார், வாக்மேன் ஒன்று வச்சிருந்தேன்.
1: வாக்மேன்
4: கேசட் போடுறது.
1: ம், தெரியும் சார்.
4: ரொம்ப நாளா இருந்தானா?
1: ஆ,
4: யூஸ் பண்றது கிடையாது இப்போ. அதாவது இருக்கு, அது கொஞ்சம் பால்ட் ஆயிடுச்சுன்னுட்டு கொஞ்சம் எடுத்து
1: வச்சுட்டேன்.
4: கேசட்டுங்க 300 கேசட் இருக்கு சார், யூஸ் பண்ணலாம் ஆனால் அப்படியே வச்சுன்னு இருக்கிறேன்.
1: அது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா
4: எங்கேயாச்சும் போய் இருக்கு சார்.
1: ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி சரி பண்ணி போட்டு யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பழைய நினைவுகளை நம்மளுக்கு கொண்டுட்டு வரும். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பாட்டு போட்டு நடந்து போன ஞாபகம் எல்லாம் திரும்பி வரும்.
4: அதெல்லாம் ஒரு நினைவு பண்றதுதான், அது ரெடி பண்ணலாம்னு இருக்கு சார்.
1: ஓகே சார், ஓகே
4: சார். ரெடி பண்ணி வாக்மேன் ரெடி பண்ணி போட்டு கேக்கலாம், யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு இருக்கறேன்.
1: கண்டிப்பா பண்ணுங்க சார், பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி சார்,
4: ரொம்ப நன்றி, நன்றி.
1: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம், வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர்
5: என்ன? மூலப்பாக்க சுந்தரேசன் சார்.
1: சுந்தரேசன், ஓகே சார், ஓகே சார், மகிழ்ச்சி சார்.
5: நன்றி சார்,
1: நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி. ஸோ நேயர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான பொருள், ஆனால் நான் பயன்படுத்தலனாலும் அதை வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நிறைய பொருளை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554 என்ற எண்ணில் அழைக்கலாம். நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருக்கிறது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:40 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான பொருள், ஆனாலும் அது உபயோகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் எப்பவுமே என் கூடவே வச்சுப்பேன், அப்படின்னா அது எந்த பொருள் அதுன்றது தான் கேள்வி. நம்ம நேரத்தை தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, யாராச்சும் ஒருத்தர் பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: ராஜேஸ்வரி, நெல்லையில மங்கள கனடா பாய்ஸ் பேசுறேன் சார்.
0: ராஜேஸ்வரி?
1: என்ன
0: பொருள் அது?
1: தம்பி வந்து ரொம்ப இஷ்டமானிட்டு வாங்கினார் சார். ஒரு லைட் வந்து கலர் சேஞ்ச் ஆற மாதிரி வருமா லைட்டு, அந்த டூம் லைட் மாதிரி நல்ல காஸ்ட்லியா வாங்கினார் சார்.

0: ஓகே.
1: இலங்கையில வந்து ரொம்ப செயலா இருந்தது பார்த்தா, அதனால அது யூஸே பண்றது பாவம்.
0: ஆனாலும் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி வந்துட்டீங்க.
1: எனக்கு பிடிக்கும் ஃபேன்சி ஆயிட்டு பிடிக்கும் வாங்கி வந்துட்டாரு.
0: ஓகே, உங்களுக்காக சலுகை. நன்றி மேம், நன்றி. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பதில்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். அதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554 என்ற எண்ணில் நீங்கள் கூப்பிடலாம். அடுத்து நேர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் இருந்து முருகன்.
0: முருகன்,
2: ஆமாம் சார். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா அருமையாக இருக்கும் சார்.
0: அருமையாக இருக்கீங்களா? சூப்பர் சார். இந்த இந்த இந்த எனர்ஜி தான் சார் வேணும். சொல்லுங்க, உங்களுடைய பதில் என்ன
2: சார்? புரிஞ்சுங்க.
0: கேள்வி தெரியாதுங்களா உங்களுக்கு? உங்க மனசுக்கு நெருக்கமான பொருள் உபயோகமே இல்லனாலும் அதை வச்சுப்பேன் அப்படின்னா அது என்ன பொருள்? என்ன பொருள் வச்சுங்கிறீங்க
2: சார்? அப்படி அப்படின்னு சொல்லுங்க. வாட்ச் தான் சார் சொல்லுவேன்.
0: வாட்ச். வாட்ச் டைம் ஓடுமே, உபயோகமான பொருள் ஆச்சு அது.
2: அது என்ன இப்போ உயரம் கிடையாது சார். முன்னாடி இப்போ உள்ள நம்ம வந்து ஃபோனில் தானே பண்ணி பார்க்குறோம். அது வந்து நான் அது பார்க்கவே படம் சார். முன்னாடி தான் பார்க்கறது. இப்போ அது வந்து தூக்கி போடவும் மனசில் சார். அது வந்து ஞாபகத்தில் அப்படியே இருக்கும். அது வாங்கி கொடுத்தது அதுங்க.
0: வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஞாபகார்த்தமாக சில பொருளை வச்சுக்கிறது, மனசுக்கு நெருக்கமான பொருளை வச்சுக்கிறது நியாயம் தான். அப்படியே வச்சுக்கோங்க.
2: ஆமாம், நிச்சயமா. அது ஓ அலைபேசி வரவும் அதுக்கு கடிகாரத்துக்கே மதிப்புலாம் போச்சு. எல்லாமே ஃபோனில் டைம் பார்க்கறது, ஃபோனில் அலாரம் வைக்கிறது எல்லாமே ஃபோனில் ஆயிடுச்சு. அதனால் அந்த கடிகாரத்துக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிருச்சு சார் அது.
0: ஓகே, ஆனா ஆக்சுவலி மதிப்பு இருக்கு. நீங்க பயன்படுத்தலாம், பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. நன்றி சார், நன்றி.
2: நிச்சயமா நிச்சயமா பயன்படுத்தலாம். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன்,
3: சொல்லுங்க. பாட்டு பாட்டுமா சார்?
0: பாட்டு பாடுறீங்களா?
3: ஆமாமா.
0: நம்ம கேள்வியே வேற ஆச்சு. நீங்க என்ன பாட்டு பக்கம் எடுத்து போறீங்க? நீ
3: போறா, அதுக்கு அர்த்தம் சொல்றேன்.
0: ஓ, பாட்டுலயே சொல்றீங்க பதில்.
3: ஆமா, அன்புள்ள அப்பா அப்பா யாரு போல் உன்னை. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: எல்லாருக்கும் பிடிக்கும் சார்.
3: எங்க அப்பா வந்து என் மேல அவ்வளவு அன்பு வச்சாரு சார். மறக்கவும் மாட்டேன் சார்.
0: எங்க அப்பாவும் ரொம்ப அன்பான மனுஷன் தான் சார். அப்பா ஞாபகம் ஏதோ பொருள் வச்சிருக்கீங்க.
3: அவரோட ஞாபகார்த்தமா வாட்ச் வச்சிருக்கேன் சார்.
0: வாட்ச், ஓகே. அதுதான் இப்ப மனசுக்கு நெருக்கமான பொருள். நான் தூக்கி போட மாட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். நன்றி சார்,
3: வாய்ப்பு கொடுத்து. நன்றி சார்,
0: நன்றி சார். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க உங்க பெயர். பத்மாவதி அம்மா. நம்ம கேள்வி தெரியும்ல உங்களுக்கு? நம்ம கேள்வி என்னன்னு தெரியுமா?
4: ரெயின்போ
0: கேள்வி என்னன்னா, உங்க மனசுக்கு நெருக்கமான பொருள் அது உபயோகமே இல்லைனாலும் நான் தூக்கி போடவே மாட்டேன்பா, நான் வச்சுட்டே தான் இருப்பேன் என்னாலும் என்னைக்கு ஆனாலும் அப்படின்னா அது என்ன பொருள்
4: சார்? மனசுக்கு பொருத்தமான ஒரு ஒரு பழைய செல்லு ஒன்று வருந்துச்சு.
0: பழைய செல்லு?
4: அது முன்ன வாங்கி போட்டுருக்கு எங்க புள்ள சார். அந்த செல்லு வந்து எனக்கு முன்ன வாங்கி குட்டிது, ரெண்டு பேர் ரெண்டாவது ஒரு செல்லு வாங்கி குட்டிது. அந்த செல்லை எடுத்து போட எனக்கு மனசே வராத உண்மை அப்படியே வச்சிருக்கேன் சார்.
0: ஓகே மேம், வச்சுக்கோங்க. அது சில நேரத்தில் என்னுடைய முதல் ஃபோனும் என்கிட்ட அப்படியே
4: தான்
0: இருக்கு. நன்றி மேம், நன்றி மேம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ நேயர்கள், நிறைய பேர் அவங்க மனசுக்கு நெருக்கமான பொருள் அப்படின்றது நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி பதில் சொல்லலாம் நம்ம ரெயின்போ மேடைய நிகழ்ச்சியில். அந்த நம்ம அடுத்த நேரத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடும். அந்த பாடல் வேட்டையின் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

Put a turtle.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண் தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 5:50 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான். அதில் நம்ம கேட்டிருந்த கேள்வி, உங்கள் மனசுக்கு நெருக்கமான பொருள் நான் தூக்கியே போட மாட்டேன்பா அப்படின்ற பொருள் என்ன, என்னானாலும் அப்படின்னு சொல்கிற பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நம்ம நேர்கள் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கேருந்து?
3: நண்பருக்கு மாலை வணக்கம்.
2: நண்பருக்கு மாலை வணக்கம், சொல்லுங்க உங்க பேர்.
3: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க.
3: தலைப்பு சூப்பரா இருக்குது.
2: நன்றி சார், நன்றி.
3: பாடல்கள் நல்லா சூப்பரா போறீங்க, அருமை.
2: நன்றி சார், நன்றி சார்.
3: எங்க அப்பா கொடுத்துட்டு போன ஒரு இரும்பு பொட்டி சார்.
2: இரும்பு பொட்டி? இரும்பு பொட்டி நிறைய இருக்கே இன்னைக்கு.
3: பணம் வச்சிருந்தாரு அவ அந்த காலத்துல. அப்ப யாரும் கொடுத்துட்டு போச்சு, காலியா தான் கொடுத்துட்டு போனாரு.
2: நீங்க அதுல சேர்த்து வச்சிட்டீங்கல்ல, விடுங்க, பிரச்சனை இல்ல
3: சார். அது அது நான் விருப்பமா வச்சுக்கிறேன். எங்க அப்பா கொடுத்து பொட்டினேன். அந்த பொட்டி

0: சென்னை போஸ்ட் கார்டு 1000 போஸ்ட் கார்டு
1: நன்றி சார் வணக்கம் யார் எங்கிறது வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன?
2: வணக்கம் சார், திருநெல்வேலில இருந்து மோகன்ராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மோகன்ராஜ், சொல்லுங்க இந்த பதில் என்ன?
2: நம்ம தாத்தா ஒரு ரேடியோ வச்சிருந்தார் சார், அது வந்து டிவியும் பாத்துக்கலாம், அதுல டேப் ரிகார்டும் போட்டுக்கலாம், ரேடியோவும்
3: கேட்டுக்கலாம்.
2: சார் அதுதான் சார் ஞாபகத்துமா வச்சிருக்கிறேன் இன்னும். அது என்ன?
1: சூப்பர் சார், சூப்பர் சார்,
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. வணக்கம் யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார், கேக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
1: ராஜசேகர், உங்க மனசு நெருக்கமான அந்த பொருள் என்ன?
4: எனக்கா சார், என் கல்யாணத்துக்கு ஒரு பால் பாயிண்ட் பெண்ணு கொடுத்தாங்க சார்.
1: பால் பாயிண்ட் பெண்ணு?
4: அது எப்படின்னா இந்த பிராசில் இருக்கும், பித்தளையில இருக்கும்.
1: பித்தளை பெண்ணு? எனக்கு கூட இரும்பு பெண்ணெலாம் பிடிக்கும்.
4: அப்படி சார், அதில் வந்து என்னென்னா டைம் இருக்கும், அப்புறம் அப்போ என்ன தேதியெல்லாம் வரும்.
1: ஓ ஓ ஓ, அது டூ இன் ஒன், பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
4: ஆமா சார், அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க சார், எங்க தூக்கி போட மனசே வராது சார்.
1: வச்சுக்கோங்க சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி சார், நன்றி சார், கண்டிப்பா நீங்க அதை வச்சுக்கணும் சார், நன்றி.
4: ஓகே,
1: நேரம் 5:53 ஆயிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி நம்ம நேர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட மனசுக்கு நெருக்கமான ஒரு பொருள், அதை தூக்கி போட எனக்கு மனசே வராதுங்க, ஆனால் அதில் உபயோகமும் இல்லைங்க அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு பொட்டி, அது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது, அது ஞாபகார்த்தமான ஒரு பொருள், அதை என்ன தூக்கி போட மனசே வரல, அந்த மாதிரி ஒரு 4-5 நேர்களுக்கு மேலே இரும்பு பெட்டியை சொல்லியிருந்தாங்க. அதை தவிர்த்து அதிகபட்சமாக சொன்ன இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச். என்னதான் இருந்தாலும் நமக்கு முத முறையாக வாங்கின வாட்சு இல்லாட்டி நமக்காக ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ண வாட்சுன்றது தான் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பொருட்கள் அல்லவா, அதை எப்படி நமக்கு தூக்கி போட மனசு வரும் அப்படின்னு நிறைய பேரை வச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்மகிட்ட நிறைவாக ஒரு காலர் வர்றாரு, அவர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம் யார் எங்கிருந்து?
5: ஹலோ,
1: வணக்கம்,
5: விஜயலட்சுமி பேசுகிறேன்.
1: விஜயலட்சுமி, நீங்கள் தான் நம்ம நிகழ்ச்சியோடைய ஸ்பெஷல் காலர், நிறைவான காலர், நீங்கள் தான் சொல்லணும்.
5: எங்க அம்மா வந்து
1: அந்த அந்த அந்த ரேடியோ வாலியம் மட்டும் லைட்டா குறைச்சிக்கிறீங்களா? எக்கோ அடிக்குது.
5: ஹலோ,
1: அந்த அந்த ரேடியோ வாலியம் மட்டும் லைட்டா குறைச்சிக்கிறீங்களா?
5: குறைச்சிட்டேன் சார்.
1: இப்போ சொல்லுங்க மேம், நல்லா கேக்குறது.
5: அதான் அப்பா இருக்கு, அம்மா இருக்கும்போது ஒரு வாட்டுக்கல்ல அம்மி வச்சிருந்தாங்க, அது வந்து இப்ப பத்திரமா நான் வச்சிருக்கேன், யார் கேட்டும் குடுக்காம. அது எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அம்மா வாங்கினதே, கடைக்கு போய் வாங்கின அந்த ஞாபகம் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு.
1: ஆட்டுக்கல் அம்மிக்கல் போய் மிக்சி வந்தாலும் நான் விட மாட்டேன்டா, அது அம்மாவுடைய பொருள் நான் வச்சுட்டே இருப்பேன் அப்படின்றீங்க.
5: ஆமா ஆமா,
1: வாழ்த்துக்கள் மேம், நன்றி மேம், நன்றி மேம், நன்றி. ஸோ நேர்கள் நிறைய பேர் சொன்னதில் கடைசியாக பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக ஒரு நேர் வந்து சொன்னது, அம்மிகல்லுப்பா, இதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நேரம் 5:55 ஆயிடுச்சு. இத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நான் மறுபடியும் உங்ககிட்ட 7 வந்து பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருவது வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டிணைந்திருங்க. FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: மாநிலச் செய்திகள் ஃபாலோஸ் இன் அ ஃபியூ செகண்ட்ஸ்.
1: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம்

0: நிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த 3 உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள்

0: நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி வார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 தான். நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட்டு வித்து பாட்டு, நீங்கள் கேட்குற பாட்டை நாங்கள் போடுவோம். நீங்கள் அந் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடலை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6000-38 மற்றும் ஒரு 298-5205-54. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உன் பேர் சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே இருக்கிறது ஆர்ஜே கிருஷ்ணா மற்றும் என்னுடன்
1: பாருங்க இன்னொரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு எவ்வளோ லாவகமாக நம்மளுடைய கிருஷ்ணா சொல்லிட்டார் பாருங்க. எஸ், நான் உங்களோடு இணைந்திருக்கிறது உங்கள் அன்பு நண்பன் மணி. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், விருப்பமான நேரத்தில் விருப்பமான பண்பலையில் கேட்கக்கூடிய நேரம். கிருஷ்ணா சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களை படத்தினுடைய பெயரோடு தெளிவாக குறிப்பிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். முதல் நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம்.
0: வணக்கம்.

0: சார் வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம்,
1: சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
0: சார் நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியார் நகர்
1: சார். ராஜேஷ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
0: சார்? எனக்கு மனிதன் திரைப்படம் பாடல் பார்த்தீங்கன்னா அவள் முகம் பார்த்து.
1: மனிதன் திரைப்படம் அவள் உடல். ஓகே,
0: ஆமாம் சார்.
1: நீங்கள் விருப்பப்பட்ட பாடல் ஒலிக்க வந்துட்டே இருக்கு. நன்றி சார். நன்றி.

0: நன்றி சார், நன்றி
1: நன்றி.
0: நன்றி. ஸோ மனிதன் திரைப்படத்திலிருந்து பிரதீப் மற்றும் பிரியா ஹேமேஷ் பாடிய பாடல், விவேக் உடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணோடைய இசையில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டினை தரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: நம்பர் சொன்னாரு. அந்த நம்பர்ல தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுதுன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். கிருஷ்ண சாருக்கு மனிதர்கள் வணக்கம்.
0: வணக்கங்க.
2: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மடம் கிராமம் மாஜு கந்த கந்தசாமி.
0: சொல்லுங்க கந்த கந்தசாமி.
2: படம் வந்து கந்தசாமி.
0: படமே கந்தசாமியா?
2: ஆமா.
0: ஆஹா.
2: பாட்டு வந்து கந்த கந்தசாமி. அந்த பாட்டு போடுங்க.
0: என்ன எல்லாம் கந்தசாமியா
3: இருக்கு இன்னைக்கு.
0: சூப்பர் கந்தசாமி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. கந்தசாமி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்
3: இதோ உங்களுக்காக. கந்தசாமி திரைப்படத்திலிருந்து தேவஸ்ரீ பிரசாத் இசையில வந்துட்டே இருக்கேன். கேட்டு நினைந்திருங்க எஃப்எம் 91.4.
0: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி

0: ஆயிரு காலை 11 மணிக்கு. அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே தோளு.

0: Rainbow F Mutio Napolinale ingi ella messa madule.
1: நேரம் 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டையொட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.

0: சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப்பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:26 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் இணைந்திருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தான். இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். நம்ம நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
2: ராமகிருஷ்ணன், உங்களுடைய விருப்ப பாடல் என்ன ராமகிருஷ்ணன்?
1: ஒரு அருமையான பாடல், சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து, நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க ஆசை, அந்த அருமையான பாடல்.
2: அடடா அடடா, நீங்க கேட்கும் போதே அந்த பாடல் பாடணும்னு தோணுது. ரொம்ப சிறப்பான பாடல்கள்ல ஒண்ணு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி சார். ஸோ ராமகிருஷ்ணன் கேட்டுக்கிட்ட மாதிரி சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து சைந்தவி பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்கே எல்லாமே செமதூளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணி, நம்மோடு
1: ஆர்ஜே கிருஷ்ணா.
0: எஸ் கிருஷ்ணா, நம்ம அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், எங்கிருந்து
2: சார்? மந்தவெளியிலிருந்து விநாயகம் பேசுகிறேன் சார்.
0: விநாயகம், உங்கள் விருப்ப பாடல் என்ன விநாயகம்?
2: சார், ஜோடி படத்துலேருந்து வெள்ளி மலர்.
0: அப்படியே ஒரு ரெண்டு வரி சேர்த்து பாடுங்க.
1: ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்தோட வரிகள் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
1: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
0: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 7:38 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டது ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு தான். உங்களுக்கு விருப்பமான பாடல் இங்கே ஒலிக்கப்படும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும். அதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205554 என்ற எண்ணில் நீங்கள் எங்களுக்கு அழைச்சி உங்களோட விருப்ப பாடல் தெரிவிச்சிங்கன்னா ரேடியோவில் உங்களுக்கு உங்களோட விருப்ப பாடல் ஒலிக்கப்படும். சரி, நம்ம நேரத்தை பேசுவோமா? வணக்கம், யார் எங்கேருந்து? கலா மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: வணக்கங்க, நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க. அந்த பாட்டை பாடினது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்டா கிருஷ்ணா சொல்லுவாரு பாருங்க, அந்த பாட்டு யாரு
6: பாடினாங்கன்னு
5: சொல்லுங்க. கிருஷ்ணா
4: ஜெயச்சந்திரன்
5: பாடி இருக்காரு பாருங்க. நமக்கு பிடிச்ச பாட்டை கேக்குறோம்னா அதை பாடினது யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, இனிமேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? தெரியும், பட் நீங்களா சொன்னாதான் அது நல்லா இருக்கும், அப்படிதானே? ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
4: நன்றிமா. ஸோ கலா மேம் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி மூன்று முடிச்சு திரைப்படத்துல இருந்து அவங்க மறந்த பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் கண்ணதாசனோட வரிகளை வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
5: எல்லாமே தோல்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேரம் 7:43 ஆயிட்டுருக்கு. நம்ம அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கங்க.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க பட்டாபி சார், உங்க விருப்ப பாட்டு.
2: பதினாறு வயதிலிருந்து வேலாயுதம் படத்திலிருந்து சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது,
0: சரி. 16 வயதுல ஆரம்பிச்சீங்க, அப்புறம் டக்குன்னு
1: வேலாயுதம் திரைப்படத்துல இருந்து விஜய் ஆண்டனி மற்றும் வீரா சங்கரோடைய குரல்ல விஜய் ஆண்டனியோட இசையிலேயே பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4.
0: இங்க எல்லாமே தூள்.
3: சென்னை தங்கமத்தில் தங்க மெடலு வாங்கிய நாங்குடி கரகாட்டே கும்பிட்டு கூப்பிடுறோம்.

0: பொழினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 7:51 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ். எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் பேசிட்டு இருக்கோம்.
2: இது அடுத்த பாடல் யாருடைய விருப்பப்படலாம் கேட்டுருவோமா? வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் சார்.
2: சொல்லுங்க சத்யநாராயணன்.
3: என்ன
2: மாற்றம் நினைச்சது உண்டா இந்த பாட்டை கேட்டு?
3: வரும்போது இந்த பாடலாம் கேட்கும் போது அப்படியே மகிழ்ச்சி உற்சாகத்து போயிடும்.
2: அடடா சூப்பர் சூப்பர்.
3: பயணத்துல இது இந்த பாட்டு கேட்கும் போது
2: அழகான பாட்டு. அந்த பாட்டை பாடினது யாரு? அதெல்லாம் நம்மளுடைய கிருஷ்ணா இப்ப சொல்லுவாரு.
3: ஓகே சார், தேங்க் யூ. நன்றி
1: நன்றி நன்றி
3: நன்றி.
1: சோ நிகழ்ச்சியோடு தொடர்ந்து வரும் பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்தில் பரத்வாஜ் பாடிய பாடல். கேட்டு நினைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே தூளு.

0: இப்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எண்ணற்ற நேயர்கள்லாம் பாடல் கேட்டாங்க, அதில் சில நேயர்களுடைய பாடல்கள் தான் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் ஒளிபரப்ப முடிஞ்சது. நிச்சயமாக மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்கள் ஒளிபரப்பாகும் அப்படின்ற உறுதியை கிருஷ்ணாவோட சேர்ந்து நானும் சொல்லிக்கிறேன்.
1: இத்தோடு எங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டது. நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா மற்றும்
0: நான் உங்கள் ஆர்ஜே மணி.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது தாம்தூம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரனுடைய குரலில் நா முத்துக்குமாரோடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருக்கிறது FM 101.4 இங்கே எல்லாமே.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி, நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடும்

இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக

கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் தான். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் ஒழிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக மெலோடியான மெல்லிசையான பாடல்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து சின்மயி சத்யா குரலில் நாமுத்துக்குமாரோடைய வரிகளில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தூளு.

அழகான ஒரு மெல்லிசையான ஒரு மெலோடியான பாடல் கேட்டுட்டு வந்தேன் இல்லையா, நம்ம ரெயின்போ மெடலிஸ் மெலடிஸ் ஷோவில். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு பாடல் வர இருக்குது. அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு குழு கொடுக்குறேன், முடிஞ்சால் கண்டுபிடிங்க நான் போகிறதுக்கு முன்னாடி. அந்த பாட்டு என்னென்னா, பொழுது போகிற வேலையில் நான் உன்னை பார்த்துட்டே நின்றுட்டே இருப்பேன், மறுநாள் காலையில் வந்தால் தான் என்ன, கடிகாரமே நாளைக்கு விடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அந்த கடிகாரத்தை கூட நம்ப மாட்டேன், உன்னை பார்த்துட்டே நிற்பேன் அப்படின்றதான் அந்த பாட்டு. நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அந்த பாட்டு வேறு எதுவும் இல்லை, ரௌத்திரம் திரைப்படத்திலிருந்து தாமரையோட வரிகளில் வர பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே தூள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 9:28 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நம்மளுடைய ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் 7ஆம் அறிவு திரைப்படத்திலிருந்து நாமுத்துக்குமாரோடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய சேல வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்தவர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 9:34 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான். நம்ம ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர பாடல் மாதிரி மன்னிப்பு கேட்கறதுல அடிச்சுக்கவே

முடியாது அந்த பாட்டை அப்படின்ற ஒரு பாட்டு தான் வந்துட்டே இருக்குது. என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படத்திலிருந்து மன்னிப்பாயா பாடல் தான். தாமரையோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நம்ம ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்ந்து வர மெலடி எதுன்னு கேட்டிங்கன்னா, வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து விவேகா எழுதிய பாடல் கேட்டு இறைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தூளு.

de cara.

0: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சா.
1: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 9:47 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான், நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்ந்து வரும் பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உன்னை பார்த்து பேசுறப்ப சாரபாம் மாதிரி என் மனசு சத்தம் போடுதுடா அப்படின்றாங்க. இதுலயே இந்த பாடல இன்னொரு வரியில என்ன சொல்ல வராங்க, நீ ஒரே ஒரு பார்வை பார்த்துட்டு போ, என்கிட்ட இருக்கிற மொத்த சுத்தியும் எழுதி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாகை சோடுவா திரைப்படத்துல இருந்து சர சர சார காத்து பாடல் தான். சின்மொழியோடைய குரல்ல வைரமுத்தோடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டினேதாங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தூளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பு.

ஆகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேரம் 9:54 ஆயிட்டு இருக்கு. நாம ரெயின்போ ராகங்கள்ல மெலடிஸ் கேட்கறதோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாங்க, நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இன்னொரு நாள் உங்களிடம் வந்து பேசும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருவது குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமாரோடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தூளு.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 10:02. நேர்களை நாம் கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பாக வர இருக்கிற ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சிக்கு வர இருக்கிற முதல் பாடல் நாளை உலகை ஆள வேண்டும் அப்படின்னு தொடங்குற பாடல். உழைக்கும் கரங்கள் அப்படின்ற உன்னதமான திரைப்படத்திலிருந்து வர இருக்கிற இந்த பாடலை பாடியிருக்கிறது யாரு அப்படின்றது உங்கள் மனங்களிலெல்லாம் இந்நேரம் ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கேஜே யேசுதாஸ் அவர்கள் குழுவினரோடு பாடிய பாடல், புலமை பித்தன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். 1976 வெளிவந்த திரைப்படம் உழைக்கும் கரங்கள். 70களில் வந்த திரைப்படங்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம் நேர்களே. ஏர் ஊட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலமெல்லாம் போனதம்மா, எல்லோர்க்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மான்னு ஒரு மோட்டிவேஷ்னலாக தன்னம்பிக்கையை தினந்தோறும் ஊட்டிக்கொண்டிருக்கிற பாடல்களில் ஒன்று. கடமையை செய்வோம், கலங்காமலே உரிமை கேட்போம், தயங்காமலே வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் வாருங்கள் என்று எல்லோரையும் அழைக்கும் பாடல் இதோ நமக்காக.
1: நாளை உலகை ஆள வேண்டும்

சிறப்பான பாடலை கேட்டு முடிக்கும் போது நேரம் 10:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரூபாய் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக நமக்காக வர இருக்கிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில் பயணம் திரைப்படத்திலிருந்து பாடல் தென்றலுக்கு என்றும் வயது என்ன என்ற கேள்வியோடு இந்த பாடலை கேட்கலாம்.

பழைய பாடல்கள் என்பதை என்று சொல்வதை காட்டிலும் நம் மனதை என்றைக்கும் புதிதாக வைத்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி பாடல்கள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உறவாடும் நெஞ்சம் திரைப்படத்தில் உன்னிடம் நான் கண்ட பெருமைகள் பல உண்டு, கோபம் வேகம் மாறாதோ, மாறும் நன்னால் என்னாலோ காண்பேனோ என்ற வரிகளை சுமந்து வரக்கூடிய இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவருடைய குரலில்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 நேரம் 10:16 ஆகிட்டு இருக்கு. உறக்கம் இல்லாத விழிகளுக்கு உறக்கத்தை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக நம்முடைய ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி மலர்ந்து வருகிறது. அந்த வரிசையில் அடுத்து வர இருக்கிற பாடல் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது என்கிற பாடல் படம். அந்த படத்திலிருந்து பூ உலகின் லட்சியங்கள் பூ போன்றே வாடும், தெய்வ சொர்க்கம் நிச்சயம்தான் திருமணமாய் கூடும், தன்மையிலும் மென்மையிலும் தாமரை போல் நெஞ்சம், தாய்க்குலத்தின் இலக்கணங்கள் தலைவியிடம் தஞ்சம், ஆலயமாய் வீடுதனை அலங்கரிக்க வந்தாய் அப்படின்னு தொடர்கின்ற பாடல். ஒவ்வொரு வரிகளும் கவிதையாய் கண் சுமிட்டுகிற பாடல். இதோ உங்களுக்காக ஒரு ஊதாப்பூ கண் சுமிட்டுகிறது திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே, நான் உங்கள் மணி. அடுத்ததாக நம் மனதை கவர வரக்கூடிய பாடல் புலமைப்பித்தன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் குரலில் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து பாடல். எந்த வரிகளை சொன்னாலும் அந்த வரிகள் நம் மனதை தைக்கக்கூடிய வரிகளை கொண்ட பாடல் வரிகளை கொண்ட படம் இந்த படம். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள், ஒவ்வொரு வரியும் தத்துவத்தின் யதார்த்தமாக வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டிய பாடலாக இந்த பாடலை நாம் பார்க்கலாம். இந்த பச்சை கிளிக்கொரு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சதுன்னு பாட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏ சேர்ந்தே பாடுவோம் இதோ உங்களுக்காக.

ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்ததாக நமக்காக வர இருக்கிற பாடல் 1976 வெளியான திரைப்படம் லலிதா என்கிற படம். அந்த படத்தில் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வீட்டுக்கு வீடு தாகங்கள் உண்டு, வாழ்கின்ற வாழ்வில் ராகங்கள் உண்டு, ஆனந்த ராகம் பாடுங்கள் என்று, 1000 காலம் வாழுங்கள் என்று அப்படின்னு நம்மை வாழ்த்த வரக்கூடிய பாடல் இதோ உங்களுக்காக.

0: மகிழ்ச்சியான பக்கங்கள் எதுன்னு நம்மளை கேட்டால் அந்த பழைய பாடல்களை கேட்கிற சுகம் இருக்குது பாருங்கள். ச்சே, என்ன பாட்டுங்க அது! ஒவ்வொரு வரியும் செதுக்கி வச்சுருக்குறாங்க, நம்ம வாழ்க்கையை அளந்து வச்சுருக்குறாங்க, வாழ்க்கைக்கு எது தேவைன்றதை சொல்லி வச்சுருக்குறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். அந்த மாதிரியான வரிகளை கொண்ட நம் மனங்களை புதிதாக வைத்திருக்கக்கூடிய பழைய திரைப்பட பாடல்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1976 வெளியான புலமைப்பித்தன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உருவான, கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் அவர்களில் குரலில் உருவான படம் இதய மலர். அந்த படத்திலிருந்து ஒரு பாடல், கங்கையின் சங்கமம் கடலோடு கண்டேன், மங்கையின் சங்கமம் பார்த்திட வந்தேன், கரை வழி செல்வது கங்கையின் பெருமை, முறை வழி செல்வது மங்கையின் பெருமை. அடுத்த வரிகளை கேட்க கேட்க ஏங்க வைக்கிற இந்த பாடல் இதோ உங்களுக்காக, இதய மலர் நம் இதயங்களை தேடி.
1: Love all.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒளிமயமான பாடல்கள் சங்கமத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பட்டுக்கோட்டை தண்டாயுதபாணி அப்படின்ற ஒரு எழுத்தாளர், பாடலாசிரியர், அவருடைய வரிகளில் ஷாம் என்கிற இசையமைப்பாளருடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவருடைய இணைந்த குரலில் உருவான பாடல் உணர்ச்சிகள் திரைப்படத்திலிருந்து நமக்காக வர இருக்கிறது. நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் பலவற்றை அப்படியே தொகுத்து நமக்கு வரிகளாக இசையாக கோர்த்து வழங்கியிருக்கிறார்கள் இந்த கூட்டணியினர். கேட்கலாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

மனதை உழுக்கும் மங்கள பாடல்கள் வரிசையில் நிறைவாக நம் மனங்களை கொண்டாட வரக்கூடிய பாடல்கள் வரிசையில் கிரகப்பிரவேசம் அப்படின்னு ஒரு படம். டிஎம் சவுந்தரராஜன், சுஷீலா அவர்கள் இணைந்த கூட்டணியில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில், கண்ணதாசன் அவருடைய வரிகளில் உருவான பாடல் எங்கள் வீட்டு ராணிக்குன்னு தொடங்குகிற பாடல். இந்த பாடலில் வரக்கூடிய ஒவ்வொரு வரியும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாடி பாடி பரவசம் அடைந்த வரிகள்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது, வயசு ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது அப்படின்னு ஒவ்வொருத்தரும்

வீட்டில் இருக்கிற பெண்களை எள்ளி நகையாடுவதற்கும் மகிழ்ச்சியில் திளைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய பாடல் வரிசைகளில் ஒன்று இந்த பாடல். மாலை போட்ட நாளிலிருந்து மனசு துடிக்கும் துடிப்பு, மதியமில்லை இரவுமில்லை தினமும் உங்கள் நினப்பு, காலம் தாண்டி கிடைக்கும் போதல் காதல் இனிக்கும் இனிப்பு, கட்டி வெள்ளம் கசந்து போகும் கட்டி பிடிக்கும் பிடிப்பு என்று ஒவ்வொரு வரிகளும் யதார்த்த வரிகளாக, கணவன் மனைவியினுடைய பாசத்தின் பிரதிபலிப்பான வரிகளாக வர இருக்கிற பாடல் இதோ உங்களுக்காக. கிரகப்பிரவேசம் திரைப்படத்திலிருந்து நம் மனை புக வருகிறது இந்த பாடல்.

0: என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsules ஓட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ. இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
4: இன்னும் சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. சந்தேகம் எப்போதும் வேண்டாம், நீயும் நானும் இணைப்பிரியாமல் எப்போதும் எங்கேயும்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் உனக்கு

அடுத்து அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை, இருந்தும் கவலை இல்லை, காரணம் உன் நினைவுகள்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் மயில், இசை தேவா. உன்னை தொட்டு தவழும் தென்றல் என்னை தழுவும் போது ஏதேதோ எண்ணங்கள் என்னுள்ளே நெருப்பாய் எரிகிறது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து. புஷ்பவனம் கூப்புசாமி, ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை வித்யாசாகர்.

என்ன செய்வேன், ஏது செய்வேன்? உன்னை நினைத்து எப்போதும் நினைவுகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போது நான் உன்னை சேர்வேன், ஏக்கம் தீர்ப்பேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சேது திரைப்படத்திலிருந்து. அறிவுமதி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது. நினைவுகள் பாலம் அமைத்து உன் பாதத்தை தொடர்கிறது.

அடுத்து அவள் ஒருவாளா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை எஸ் ஏ ராஜ்குமார். நீ கடந்து போகையில் வானவில் தடம் பார்க்கிறேன்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் அஜித்குமார் ஃபெபிமணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு.

0: ஒரு நாள் அவன் அவுத்தவர்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னா? தெரியாதுன் சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்களை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்களை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே அவர்கள் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

தொடர்வது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை எஸ் ஏ ராஜ்குமார். தொடங்கிய தேடல் இனிதாய் முடிந்தது உன்னில்.

அடுத்து நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து மனோ அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை தேவா. இதயத்தில் நீ இருப்பதை மறந்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கெங்கோ.

நேர்லே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், சாந்தி ரமேஷ், முனிராஜ் தர்மபுரி, ஸ்ரீதேவி அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பூலோபாளையம் ஆனந்தமுருகன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், முரளிதரன் விழுப்புரம், ஆரோக்கியசாமி, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், ஹேமலதா, ஏழுகிணறு அபுதாகிர், பொறுசைவாக்கம் சவுந்தரராஜன், வீரராகவன், ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், பொன்னேரி கலில் அகமத், தியாகராயநகர் ரங்கராஜன்.

0: நேர்லி நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3

0: மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேயர்களே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: காற்றின் மொழி.

மலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

Sí.

என்ன என்ன இது தண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி கொண்டது நெஞ்சு

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

துண்டும் தக்குமுக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து புஷ். சந்தம் தக்குமுக்கு டுண்டும் கொட்டு கொட்டி சந்தம் விட்டு கட்டு. குஞ்சம் வச்சு பட்டு சேலை கட்டு, மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு. டுண்டும் தக்குமுக்கு தாழம் போட்டுக்கிட்டு சந்தம் விட்டு கட்டு.

0: என்னடா பாட்டு, பாட்டை விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா, ஆட்டம் வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா,
1: நடைய கட்டணம் பத்தாது,
2: நடைய கட்டணம் பத்தாது,
1: நேரத்தை கொட்டுனா பத்தாது,
2: நேரத்தை கொட்டுனா பத்தாது,
1: தாலிய கட்டணம்
2: பத்தாது,
1: தண்ணி அடிச்சா
2: பத்தாது,
1: பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா, பரதேசி பசங்கடா.
3: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். இசை வி. தட்சிணாமூர்த்தி.

அடுத்து லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி ஏற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

0: நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என்ற முத்துசுவாமி தீட்சித்த கிருதி. சண்முகப்பிரியா ராகம், ரூபகதாளம்.

எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வரலட்சுமி நமோஸ்துதே என்ற மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி எஸ் ராஜாராமன் அவர்கள் தவில்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே.

0: நாமினியும் இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம், பாடியவர் மணிகிருஷ்ணசாமி.